0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி. வழங்கி கொண்டிருக்கும் சிறப்பான பாடல்களை கேட்டு ரசிக்கிறீர்கள். அந்த வகையில் வாழ்க்கை என்பது ஒரு பெரிய புத்தகம். 1000 புத்தகங்களை படி, அந்த புத்தகத்தில் உங்கள் மனக்கதவை திறந்து தினம் தினம் ஒவ்வொரு வார்த்தைகளாக படித்ததை யோசித்து பாருங்கள். அந்த வாழ்க்கையின் அர்த்தம் புரியும். இதோ
1: இன்பமும் துன்பமும் நிறைந்ததே வாழ்க்கை. ஒவ்வொரு மனிதனும் இன்பத்தை அடையும் முன் பல துன்பத்தை அடைந்தே ஆக வேண்டும். இதுதான் இயற்கையின் நியதி. என் வாழ்க்கையில் பண பிரச்சனை, அன்றாட உண்ண உணவுக்கு பிரச்சனை, வேலையில்லா திண்டாட்டம், காதலில் தோல்வி, எத்தனையோ ஏமாற்றம், என்னடா வாழ்க்கை இது என்று புலமும் நண்பர்களை உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். வாழ்க்கை என்பது ஒரு தெய்வீக புஸ்தகம். நம் வாழ்க்கையை விதி என்று எண்ணாதீர்கள். வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் தன் மதியால் நாம் நிர்ணயம் செய்ய வேண்டும். வழி பிறக்குமா என்று காத்திருக்காமல் நமக்கென்று ஒரு பாதையை தேடுங்கள். அதில் வெற்றி பெற நீங்கள் முதலில் சந்திப்பது தோல்விதான். தோல்வியை தூசி போல் ஊதிவிடுங்கள். தொடர்ந்து உங்கள் வெற்றி தேடலில் பன்மடங்காய் தேடுங்கள். நிச்சயம் வெற்றி உங்கள் கையில். ஆகவே உங்கள் வாழ்க்கை புஸ்தகத்தை அழகாக சித்தரித்து எழுதுங்கள் நண்பர்களே. விடியும் என்று விண்ணை நம்பு, முடியும் என்று உன்னை நம்பு.

அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேற்று இணையம் வந்து பிரச்சனையாக இருந்தது, அதனால் மானிட்டர் கனெக்ட் பண்ணி சரியான ஒளிபரப்பு செல்கிறதா என்பதற்காகவே இவ்வளோ நேரம் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறேன். அதனால் நேற்று இரவின் மடியில் ஈர விழிகள் இந்த நிகழ்ச்சியில் பதிவிட்டு பாடல்களை மிக சிறப்பாக சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் தொகுத்து வழங்கினார் உங்களுக்கு. இருந்தாலும் மறு ஒளிபரப்பாக அந்த பாடல்கள் வரிசைப்படி ஒளிபரப்பாகும். இப்போது ஒலித்த பாடல் செய்யார் சந்திரசேகர் அவர் விரும்பி கேட்ட பாடல் தான் அது. ஏன்னா நான் கிளியர் ஷாட் கொடுத்துட்டேன், மற்ற நேயர்கள் வந்து வரிசைப்படி அவர்கள் பெயர் இருந்தால் நான் கண்டிப்பாக படித்து அந்த பாடல் யார் விரும்பி கேட்டார் என்பதை தெரியப்படுத்தியிருப்பேன். இருந்தாலும் நீங்கள் வரிசைப்படி பாடலை கேட்டு ரசியுங்கள். நேற்று பதிவிட்ட பாடல்கள் ஒளிபரப்பாகும், அனைத்து பாடல்களும் வரிசைப்படி வரும். அதனால் ஏன்னா உறவுகள் வந்து நான் வந்து சொல்லும் கருத்துக்கள் வந்து சிலது வந்து உங்களுக்கு எப்படி பிடிக்குது என்னன்றது எனக்கு தெரியல. ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. என்னுடைய அதாவது சுய பாவனைகள் வந்து அது போல் நான் பேசுவது உங்களுக்கு பிடித்திருக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம். பிடிக்கவில்லை என்றால் ஒரு சில உறவுகள் பிடிக்கவில்லை என்றால் ஆர்குமெண்ட்டு பண்ணக்கூடாது, அது வந்து தவறான விஷயம். எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறது சில விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறதுலாம், ஏன்னா நான் அதாவது எப்படி சொல்கிறதுனா எல்லாம் தெரிந்து ஓரளவுக்கு புத்தகங்களை அதிகமாக படித்தவன் நான். அதை வந்து நான் பெருமையாக சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை. இருந்தாலும் எனக்கு தெரியும் எதை எப்படி செய்யணும் என்னதுன்னு. தெரியாத விஷயத்தை இப்போ ஒரு நேயர் வந்து எனக்கு கால் பண்ணி, ஐயா இரவு நேரத்தில் நேரம் கிடக்கிறது, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக முடிங்க அப்படின்னு சொல்லிங்க, அந்த பதிவை வந்து நான் ஏற்றுக்கிறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கேற்ற மாதிரி நான் வானொலியில் நிகழ்ச்சி நடத்திட்டு போவேன். ஆனால் இருந்தாலும் ரொம்ப வந்து அந்த ஒரு அறம் இல்லாத வார்த்தை, அநாகரிகமான வார்த்தை, அதை வந்து தளத்தில் பதிவிடக்கூடாது. அதை பதிவிட்டதுனால எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நேற்று. அதுக்கேற்றாற்போல் இணையம் சரியாக கிடைக்கவில்லை. அதனால் வந்து நிகழ்ச்சி ஐயா இயக்குனர் ஐயா தான் உங்களுக்கு தொகுத்து வழங்கினார். இருந்தாலும் இனிமேல் வந்து என்னுடைய நிகழ்ச்சியில் அந்த நேயர் வந்து வருவதற்கு சாத்தியக்கூறு கிடையாது. அது யார் என்று உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த வார்த்தை வந்து அறம் இல்லாத வார்த்தை, அது அநாகரிகமான வார்த்தை. அதில் வந்து எவ்வளோ பொருள்கள் இருக்குது, நான் அதை பற்றி பேசணும் அப்படின்னா நிறைய பேசலாம், வேண்டாம். அதாவது தேவையில்லாத இடத்தில் சென்றால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் என்பது எனக்கு தெரியும். அதனால் வந்து வேண்டாம்னு விலகி நின்றுட்டால், அதாவது தனியாக விலகி நின்றுடணும், அதுதான் என்னுடைய கருத்து. இருந்தாலும் அனைத்து அன்பான உள்ளங்களும் எல்லாருக்கும் வந்து நான் பாடல் கொடுக்கணும், எல்லாரையும் அன்பாக வைத்திருக்கணும், எல்லாரிடமும் அன்பாக பேச வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆதங்கம். அதனால் நானாக வார்த்தையை வந்து எப்பவுமே விடவே மாட்டேன். எனக்கு முதலில் விட்ட வார்த்தை அந்த வார்த்தை. அதனால் வந்து அந்த நேயர் வந்து நான் எப்படி ஏற்றுக்க முடியும், அதனால் முடியவே முடியாது. யார் வந்தாலும், யார் சொன்னாலும், எதை சொன்னாலும் என்னால் ஏற்றுக்க முடியாது. அந்த அறம் இல்லாத வார்த்தை என் காதில் விழுந்ததுக்கப்புறம் வந்து நான் மன்னிக்கவே முடியாது. அது எனக்கு பிடிக்காத விஷயம். அதனால் வந்து என் வேலையை நான் பார்த்துக்கொள்கிறேன், அவரவர் வேலையை அவங்க பார்த்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். என்னால் நேயர்கள் வந்து யாருன்றது தெரியும். இருந்தாலும் யாரையும் காயப்படுத்த நான் விரும்பவில்லை. எனக்கு அந்த வார்த்தை சொன்னதுனால தான் எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. அதனால் இருந்தாலும் பரவாயில்லை. எல்லோருடனும் அன்பாக இருந்து பாடல்கள் உங்கள் விருப்ப பாடல்களை பதிவிட்டு அனைத்து பாடல்களும் ஒளிபரப்ப வேண்டும் என்றது தான் என்னுடைய ஆசை. நேற்று கூட 10 பாடல் ஏன் என்று சொன்னேன்னா, எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணதுனால தான் அந்த 10 பாடல் நான் அங்கே வந்து பதிவிட்டேன். எனக்கு 15 பாடல் வந்தாலும், 101 பாடல் வந்தாலும், நேயர்களுக்காக நான் கண் விழித்து உங்கள் பாடல்களை அனைத்தும் நான் ஒளிபரப்ப தயாராக இருக்கிறேன். எனக்கு சிஸ்டமெல்லாம் போடக்கூடாது, இது வந்து கம்ப்யூட்டர் மாதிரி. நான் எவ்வளோ நேரம்னாலும் நேயர்களுக்காக உழைக்க காத்திருக்கிறேன். எவ்வளோ நேரம் வேண்டுமானாலும் நான் உங்களுக்காக கொடுப்பேன். கேட்பவர்கள் கேட்கலாம், நேரம் ஆகிவிட்டதுன்னா உறங்கி விடலாம். அதனால் சர்வர் பாடல் மாதிரி கூட போட்டோம் நேயர்களோட பாடல், அது பிரச்சனை இல்லை. எனது கருத்து என்னென்னா, உங்கள் விருப்ப பாடல் வந்து பதிவிடுறீங்களா, கேட்க முடியும்னா பதிவிட்டு பாடல் கேட்கலாம். கேட்கவே முடியல, லேட் ஆகுது அப்படின்னா வேண்டாம், நிம்மதியாக உறங்குங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கிற பாடல் 5 பாடல் வந்தால் கூட அதை கொடுத்துட்டு நானும் நிம்மதியாக தூங்குவேன் இல்லையா, அதுதான் என்னுடைய கருத்து. இருந்தாலும் இதை நேற்று நான் இணையம் சரியாக இருந்திருந்தால் இந்த தகவலை தெரியப்படுத்திருப்பேன். இருந்தாலும் இப்போது கேட்க வேண்டிய நேர்கள் யாரெல்லாம் கேட்குறாங்கன்னு தெரியாது எனக்கு. கேட்டால்
யாரையும் நான் காயப்படுத்தவில்லை. எனக்கு சொன்ன வார்த்தை அந்த வார்த்தையை அதை நான் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன், டைரியில் எழுதி வச்சுருக்கேன் நான். எனக்கு அது போல் வார்த்தைலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்போவுமே வந்து அது வந்து அறம் இல்லாத வார்த்தை. ஒரு தொகுப்பாளர் வந்து அந்த வார்த்தையை வந்து இப்படி பயன்படுத்துகிறாங்க, இப்படி நிகழ்ச்சி கொடுக்குறாங்க அப்படின்ற வார்த்தை எனக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது. அதாவது அந்த மீன் குஞ்சுக்கு வந்து நீச்சல் கற்றுக் கொடுக்கூடாது. மீன் குஞ்சுக்கு தானாகவே இயல்பாகவே அதுக்கு ஏற தெரியும். எவ்வளோ தண்ணி வந்தாலும், எவ்வளோ மோதி அடித்தாலும், பாறையில் மண்ணில் எவ்வளோ மோதி அடித்தாலும் அது வந்து மேலே செல்வதற்கான பலம் அதுங்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி எனக்கு வந்து தெரியும். நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவன். இந்த சைக்காலஜி முறையில் வந்து ஏகப்பட்ட புத்தகங்களை படித்திருக்கிறேன். அதனால் வந்து அதிகம் பேச விரும்பவில்லை. இனிமேல் என்னுடைய நிகழ்ச்சியில் பொதுநல கருத்துக்களை அதிகமாக பேச மாட்டேன். பாடல் சம்பந்தப்பட்ட வரிகள் 2 வரி 3 வரி இதை மட்டும் சொல்லிவிட்டு அவரவர் விருப்ப பாடலை படித்து உடனே பாடலை ஒளிபரப்பு செய்வேன். அதுதான் என்னுடைய வேலை. பொதுநல கருத்துக்கள் இனிமேல் பேச மாட்டேன், நேரம் கடக்காது. 10 பாடல்கள் பதிவிட வேண்டும் என்று சொன்னேன். ஆனால் உங்கள் விருப்பம் போல் இனிமேல் பாடல் பதிவிடுங்கள். எத்தனை பாடல் வந்தாலும் பரவாயில்லை. ஆனால் அந்த பாடல் வந்து முடிந்தளவு 11:30 வரைக்கும் என்னுடைய டைம், 1.5 மணி நேரம் டைம். இந்த 11:30 நான் எல்லா பாடலையும் முடித்து விடுகிறேன். அன்பான அன்பு சொந்தங்களே, நான் பேசியது தவறாக இருந்தால் சில கருத்துக்கள் மன்னிக்கவும். நிகழ்ச்சியில் 2வது பாடல் வந்து யார் கேட்டாங்கன்னு தெரியல, நான் கிளியர் ஷாட் கொடுத்துட்டேன். இருந்தாலும் அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். 2வது பாடல் யார் என்று

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரவின் மடியில் ஈர விழிகள். நேற்று ஒலிபரப்பு செய்த வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்களின் மறு ஒலிபரப்பு பாடல் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியை ஒலிபரப்பு செய்வது உங்கள் அன்பு பிரியமுள்ள ஆர்ஜே பிரியா வீரமணி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்

ராமராஜன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தேனினும் தெவிட்டாத பாடல்களை மறு ஒளிபரப்பாக உங்கள் அன்பு பிரியமுள்ள ஆர்ஜே பிரியா வீரமணி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறேன். இப்போது நேரம் 11:09:26. அடுத்த பாடல்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி நிகழ்ச்சியில். அடுத்த நிகழ்ச்சிக்கு பாடல் பதிவிட வேண்டும் என்று தளத்தில் பதிவு கொடுத்திருக்கிறேன். சொல் சொல்லாதே இந்த பாடல் வரிகளில் வந்து உறவுகள் பதிவிடலாம். பாடல் வந்தால் மட்டுமே நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். உங்கள் விருப்ப பாடல்களை பதிவிட்டு சபரி வானொலியில் கேட்டு மகிழுங்கள் அன்பு உறவுகளே. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்
1: வச்ச

அன்பு நேயர்களே, இதுவரை நேற்று இரவு 10 மணி நிகழ்ச்சி இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சி மறு ஒளிபரப்பு நேற்று சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிய பாடல்கள் மறு ஒளிபரப்பு செய்தேன். ஆர்ஜே பிரியா வீரமணி நிகழ்ச்சியில் அடுத்த நிகழ்ச்சிக்கு பாடல் பதிவிட சொல்லியிருக்கிறேன். ஆனால் இருந்தாலும் ஒரு உறவு பதிவு கொடுத்துருக்காங்க. அது வந்து அதாவது வார்த்தைகள் வந்து யோசித்து பேச வேண்டும். சகோதரி எங்கிட்ட தொலைபேசியில் பேசிய வார்த்தைகள் கொஞ்சம் மனது கஷ்டப்படுகிறது. அதே வார்த்தை உங்கள் காதில் விழுந்தால், உங்களை சொல்லியிருந்தால் உங்கள் மனது எப்படி கஷ்டப்பட்டிருக்கும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நான் வந்து சபரி வானொலியில் ஒரு தொகுப்பாளராக இருக்கிறேன். எனக்கு இன்னொரு நேயர் வந்து அறிவுறுத்துகிறார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை வந்து ஒரு நல்ல விஷயமாக இருந்தால் நான் ஏற்றுக்கின்னு இருப்பேன். எனக்கு வந்து ரொம்ப அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது. ஏன்னா தெரியாமல் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். அதனால் அதில் ஒரு வார்த்தை இருக்கிறது, அந்த வார்த்தை அறமில்லாத வார்த்தை. அதுக்கு 1000 அர்த்தங்களை சொல்லலாம். எதையும் தெரியாமல் ஒரு வேலையில் இறங்க முடியாது. அதனால் வந்து அந்த பதிவு பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்தது. யார் மேலேயும் எனக்கு கோபம் இல்லை. அவர் தவித்திருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். கேட்பது கேள்வி தவறல்ல, கேட்ட கேள்வி தவறாக இருக்கக்கூடாது என்பது தான் என்னுடைய கருத்து. அதனால் வந்து சகோதரி உங்களுடைய விருப்பம். ஏன்னா நீங்கள் பாடல் பதிவிட்டால் ஒளிபரப்பு செய்வேன். நீங்கள் வரவில்லை என்றாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இதனால் எனக்கு எந்த பலனும் கிடையாது, என்னுடைய மன நிம்மதி. அதே போல் நான் பாடல் வழங்குகிறேன். உங்கள் பாடல், உங்கள் விருப்ப பாடல்களைனா உங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதனால் இதில் யாருக்கும் எந்த லாபமும் கிடையாது. மன நிம்மதி தவிர வேறு எதையும் எதிர்பார்க்க முடியாது. அன்பு மட்டும்தான் வானொலியில் பகிர முடியும். அது என்னுடைய கருத்து. நான் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். என்னுடைய அதாவது கருத்துக்களுக்கு தவறான பதில்களை சொல்ல வேண்டாம். அதுதான் என்னுடைய கருத்து. இனிமேல் அவரவர் விருப்பம். பாடலை கேட்டால் அந்த அன்பான உள்ளங்களுக்கு இந்த அன்பு கலந்த வீரமணி கண்டிப்பாக உங்கள் விருப்ப பாடல்களை நான் ஒளிபரப்பு செய்வேன். பாடல்கள் பதிவிட்டால் மட்டும் அடுத்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். 12:30 அடுத்த நிகழ்ச்சி நான் தொகுத்து வழங்க வருகிறேன் உங்களுக்காக. இதுவரை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றிகள். பதிவு கொடுத்தவர்களுக்கும், பதிவு கொடுக்காத பாடலை கேட்ட அன்பு சொந்தங்களுக்கும், பண்பலையில் கேட்டு ரசித்த உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இணையதளத்தில் வந்து அதிகமான பேர் வானொலியில் கேட்குறாங்க. அது ஒரு சிலருக்கு தெரியலாம், இயக்குநருக்கு தெரியும், எனக்கும் தெரியும். இருந்தாலும் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து கொண்டு, நிகழ்ச்சியில் பாடலை கேட்ட அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு, எனது விருப்பத்தில் ஒரு பாடல் ஒளிபரப்பு செய்துவிட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு வருகிறேன். பாடல் பதிவிடுங்கள் அன்பு உறவுகளே. சொல் சொல்லாதே இந்த பாடல் வரிகளில் வர வேண்டும். நேரம் 11:32:40. ராமராஜன் அவர்கள் நடித்த படத்திலிருந்தான் பாடல்களை மறு ஒளிபரப்பாக கேட்டு ரசித்தோம். அவர் நடித்த படத்திலிருந்து ஒரு பாடல் எனது விருப்பமாக வருகிறது. அடுத்து சர்வர் பாடல் ஒளிபரப்பாகும், கேட்டு ரசியுங்கள். இதோ அந்த பாடல்.

0: அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். அன்பான உறவுகளே, நீங்கள் பதிவிட்டிருக்கும் பாடல் ஒரு 5 பாடல் தான் இருக்கிறது. உறவுகள் அன்பானவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள், உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் உறவுகள் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு, இப்போ பதிவு போட்டு பாடல் பதிவிடவில்லை, அது ஏன் என்று தெரியவில்லை. இருந்தாலும் என் கடமையை நான் செய்கிறேன், உறவுகள் பதிவிட்டு காத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது ஆர்ஜே பிரியா வீரமணி. சபரி இணையதள வானொலி வழங்கி கொண்டிருக்கும். அதாவது, ஒரு மனிதன் வந்து எந்த காலகட்டத்திலும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம், ஆனால் மனம் மாறிவிட்டால் அது வாழ்க்கை மாறும் என்பது சிலருக்கு தெரியவில்லை. அதாவது, நம்மளது வாழ்க்கையில் வந்து சங்கிலி வந்து, இரும்பு சங்கிலி வந்து எப்படி இருக்குதோ அந்த மாதிரி சங்கிலி மாதிரி வாழ்ந்துட்டு போனோம். அதுதான் வாழ்க்கை. அது விரிவுபட்டாலோ இல்லை அறுந்து போனாலோ வாழ்க்கை சிறைப்பட்டு போகும் என்பது தான் என்னுடைய கருத்து. அதனால் வந்து உறவுகள் அனைவரும் அன்பாக இருக்க வேண்டும். இப்போ பொதுவாக வந்து எங்கள் ஊர்லேயே கூட உறவுகள் வந்து எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அதுபோல் வானொலியில் வந்து முகம் பார்க்காத நபர்கள் அனைவரும் நாம் அன்போடு அனைவரும் இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை. என்னுடைய நிகழ்ச்சியில் 10 பாடல் எதற்கு பதிவிட்டேன் என்றால், அதாவது ஒரு தொகுப்பாளரை 1 மணி நேரத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்யவும் என்பது அது வந்து சரியான பதில் அல்ல. உறவுகள் வந்து பாடல் கேட்பாங்க, இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருப்பாங்க, அவங்களுக்காக அந்த பாடல் வந்து 11 மணிக்கு மேலே கூட அவங்களுக்கு ஷிஃப்ட் டைமில் ஒரு 11.5 மணிக்கு பாடல் கேட்கலாம். அந்த வகையில் தான் நான் வந்து எல்லார் பாடலையும் 15 பாடல் வந்தாலும் நான் ஒளிபரப்பு செய்கிறேன் என்று அன்று சொன்னேன். இன்று பிரச்சனை வந்ததுக்கப்புறம் 10 பாடல் மட்டும் பதிவிட வேண்டும் என்று சொன்னேன். இதில் என்ன தவறு இருக்கிறது? இதற்காக ஒரு பெரிய ஆர்கியுமெண்ட்டே பண்ணால், ஒரு தொகுப்பாளர் வந்து பேசுகிறதுக்கு திறமை இருக்கிறது, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், ஆனால் யாருக்கும் எதுவும் தெரியாமலாம் இல்லை. எல்லா உறவுகளுக்குமே எல்லா வார்த்தை எல்லா விஷயமும் தெரியும். தெரியல, இவங்களுக்கு தெரியல, இது தெரியல, அது தெரியலன்னா சொல்லக்கூடாது. நம்ம தான் அறிவாளின்னு எதையுமே நினைக்கவே கூடாது. எல்லாருக்கும் அறிவு இருக்கிறது. கடவுள் வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு திறமையை கொடுத்துருக்காங்க. இப்போது அதாவது மாற்றுத்திறனாளி ராஜேஷ் சகோதரர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரசித்து கேட்டிருந்தேன் அவருடைய நிகழ்ச்சியை. அவருடைய குரல் வளம், அவர் என்ன ஒரு தமிழ் உச்சரிப்பில் எவ்வளோ அழகாக பேசுகிறார் என்பதெல்லாம் அதெல்லாம் எண்ணி பார்க்கும்போது நிஜமாகவே நான் விழப்புற்று ரொம்ப அதை கற்பனை செய்து பார்த்தேன். அவர் வந்து அந்த பார்வை குறைபாடு ஒன்று தானே தவிர, பார்வை இருந்தால் அவர் எங்கே இருந்திருப்பார், என்ன ஒரு நிலைமையில் அவர் ஒரு பெரிய ஆளாக இருந்திருப்பார் அப்படின்னு ரொம்ப நான் யோசித்தது உண்டு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கிறது. அதனால் வந்து யாரையும் நான் காயப்படுத்தவில்லை. எனக்கு அன்பான உறவுகள் முகம் பார்க்காத உறவாக இருந்தாலும் அந்த அன்பான உள்ளம் அந்த பதிவிலே வந்து தெரியுது. அந்த பதிவில் வந்து பார்க்கும்போது எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அதனால் யாரையும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன், எனது வேலையை நான் செய்கிறேன். அதனால் வந்து அனைவருக்கும் நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அன்பான உறவுகள் பதிவுகளை பார்க்கலாம். மகேஷ் மார்ட் நாகர்கோயிலிருந்து சகோதரி செல்வி சகோதரிக்கு வந்து ஒரு பதிவு கொடுத்துருக்காரு. உங்கள் காதல் கதையை பற்றி ஆசைப்படுகிறீர்களா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே கொஞ்சம் கவிதா அம்மா கிட்டையும் சொல்லுங்கள் போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க செல்வி சகோதரி. நன்றிகள். ஜெகதீஷ் ஐயா வந்து இணைஞ்சிருக்காரு. உங்கள் விருப்பமாக உறவுகள் பதிவிட்டு கேட்ட அருமையான அற்புதமான பாடல்களை கொடுத்து நிகழ்ச்சியை அழகுபடுத்தி அழகுக்கு அழகு சேர்த்து உயர்ந்த எண்ணங்களோடு உன்னதமான கருத்துக்களோடு சிந்தனையில் தெளிவோடு செயலில் துணிவோடு உண்மையான உணர்வோடு நேர்மையான திறனோடு நிகழ்ச்சியை நிறைவுபடுத்தி உறவுகள் விரும்பி பதிவிட்ட கேட்ட பாடல்களை எல்லாம் பூக்களின் மனமாய் புகழ் மனம் பரப்பும் அன்பு அறிவிப்பாளர் சிந்தனை பிரியா வீரமணி அவர்களுக்கு இனிய வணக்கம். வாழ்த்துக்கள் பாராட்டு நிகழ்ச்சி வெல்லட்டும் நன்றின்னு சொல்லியிருக்காரு ஜெகதீஷ் அவர்கள். மிக்க நன்றிகள். தேன்மொழி சகோதரி ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க, உங்கள் பாடலும் வரும். ஆரணி பிரகாஷ் அவர்களும் ஒரு பாடல் கேட்டிருக்காரு. இணைந்திருங்கள், உங்கள் பாடல்களும் வரிசையாக ஒளிபரப்பாகும். கண்டிப்பாக இன்று இரவு நீங்கள் 10 பாடல் இல்லை, நீங்கள் எத்தனை பாடல் வேண்டுமானாலும் பதிவு செய்யுங்கள். ஆனால் பதிவிட்டு பாடலை கேளுங்கள். தயவுசெய்து கண்டிப்பாக நீங்கள் கேட்கவில்லை என்றாலும் அந்த பாடல்கள் ஒளிபரப்பாகும். இன்று நிகழ்ச்சியில் முதல் பாடல் அகிலா ஸ்ரீதர் சென்னையிலிருந்து பதிவிட்டிருக்காங்க. அந்த சகோதரி வந்து இணைஞ்சிருக்காங்களா என்னன்னு தெரியல, நிகழ்ச்சியில் பதிவு கொடுக்கல. இருந்தாலும் அவர் பாடல் முதல் பாடலாக ஒலிக்கிறது. சொல்லாமலே யார் பார்த்தது, இந்த பாடல் வரியில் ஒரு அழகான பாடல். பூவே உனக்காக படத்திலிருந்து விரும்பி கேட்ட அன்பான நேயர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்பத்தில்தான் முதல் பாடல். நேரம் 1:08:16. அகிலா ஸ்ரீதர் விரும்பி கேட்ட பாடல் நிகழ்ச்சியில் முதல் பாடல் வருகிறது. நாம் அனைவரும் அவர் விருப்பத்தில் கேட்டு ரசிப்போம். இதோ சொல்லாமல் யார் பார்த்தது, பூவே உனக்காக படத்திலிருந்து வருகிறது. கேட்டு ரசிப்போம். இணைந்திருங்கள் சபரி வானொலியோடு.
1: யார் பார்த்தது

0: பூவே உனக்காக ஒரு அற்புதமான படம் இது. இந்த பாடல் வந்து பார்க்கும்போது அந்த பழைய நினைவுகள், இந்த பாடலை கேட்கும்போது பழைய நினைவுகள் வருகிறது. படத்தை பார்த்த காலங்கள் ரசித்திருக்கிறேன் அதிகமாக. இந்த பாடலில் வரும் பாடல்கள் அனைத்தும் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். இப்போது ஒலித்த சென்ற பாடல் மிகவும் எனக்கு பிடித்த பாடல். அந்த வகையில் விரும்பி கேட்ட அன்பான நேயர் யார் என்று பார்த்தால் சகோதரி சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர் இவர்கள் விருப்பத்தில் தான் அந்த அழகான பாடல் ஒலித்து சென்றது. சொல்லாமலே யார் பார்த்தது இந்த பாடல் வரியில் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடித்த பாடல். மிக்க நன்றிகள் சகோதரி, அருமையான பாடல். அடுத்து பாடலை ரசித்து சகோதரி பதிவு கொடுத்துருக்காங்க அகிலா சகோதரி. விருப்ப பாடலை ஒளிபரப்பிய சகோதரருக்கு இதயம் கனிந்த நன்றிகள் சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றிகள் சகோதரி. தேன்மொழி சகோதரி இனிமையான பாடல் பாடலை தேர்வு செய்த சகோதரி அகிலா ஸ்ரீதர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள் சகோதரி. செல்வி சகோதரியும் அழகான பாடல்னு சொல்லியிருக்காங்க, நன்றிகள். கோவை காயத்ரி சகோதரியும் சூப்பர் சாங்னு சொல்லியிருக்காங்க. பதிவிட்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு அடுத்த பாடல் படம் ஆண் பாவம் பாடல் என்னை பாடச் சொல்லாதே இந்த பாடல் வரியில் வந்து கேட்டிருக்காங்க. விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் கோவை காயத்ரி சகோதரி விருப்பத்தில் தான் அந்த பாடல் வருகிறது. இரண்டாவது பாடல் அந்த பாடல் கேட்டு ரசிக்கலாம். இதோ வருகிறது உங்கள் காதிற்கு விருந்தாக.
1: என்ன பாடச் சொல்லாதே நான் கண்டபடி.

ஒலித்த அந்த அழகான பாடல் ஆண் பாவம் படத்திலிருந்து ஒலித்து சென்றது. பாடலை விரும்பி கேட்ட அன்பான சகோதரி கோவை காயத்ரி சகோதரி விருப்பத்தில் தான் என்னை பாடச் சொல்லாது இந்த பாடல் வரிகளில் கேட்டிருந்தாங்க. அருமையான பாடல். நினைவுகளுக்கு பிறகு நானும் கேட்கிறேன். மிக்க நன்றி சகோதரி. செல்வி சகோதரி சூப்பர் பாடல்னு சொல்லியிருக்காங்க, மிக்க நன்றிகள். கோவை காயத்ரி சகோதரி ஜானகி அம்மாவின் துள்ளலான பாடல்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் சகோதரி, இந்த பாடல்லாம் வந்து ஒரு காலத்தில் பட்டி தொட்டி எல்லாம் கிராமப்புறங்களில் அதிகமாக ஒளிவளம் வந்த பாடல். அருமையான பாடல் சகோதரி. சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர் சகோதரி பதிவு கொடுத்துருக்காங்க. அழகான பாடல் பதிவு, இனிமையான பாடல் தேர்வு செய்த சகோதரி காயத்ரிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, மிக்க நன்றிகள். கோவை காயத்ரி சகோதரி பாடலை விரும்பிய பதிவு எனது விருப்ப பாடலை வழங்கிய பிரியா வீரமணி சகோதரருக்கு மற்றும் கேட்டு ரசிக்கும் சபரி சொந்தங்களுக்கும் மிக்க நன்றி அப்படின்னு பதிவு கொடுத்துருக்கீங்க. உங்கள் பதிவுகளுக்கு நன்றிகள் சகோதரி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். இந்த பாடல் வந்து ஒளிபரப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க சகோதரி. வந்து செல்வி சகோதரி தான் அந்த பாடலை கேட்டிருக்காங்க. ஒரு அருமையான பாடல், சொல்லவா சொல்லவா ஒரு காதல் கதை. இந்த பாடல் வரியில் எனக்கு ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க. விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் செல்வம் சகோதரி அவர்கள் விருப்பத்தில் வருகிறது. இதோ அந்த பாடலையும் கேட்டு ரசிக்கலாம். பாடல் ஒலிக்கும் நேரம் 1:20:30. இதோ உங்கள் விருப்ப பாடல் சகோதரி.

ஒலித்த பாடல் ஒரு அழகான பாடல், விரும்பி கேட்ட அன்பு சொந்தம் செல்வி சகோதரி விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலித்து சென்றது. சொல்லவா சொல்லவா ஒரு காதல் கதை, விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் செல்வம் செல்வி அவர்கள் விருப்பத்தில் தான். பதிவுகளை பார்க்கலாம். கோவை சகோதரி அருமையான மெலோடி பாடல்னு சொல்லியிருக்காங்க, மிக்க நன்றிகள் சகோதரி. சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வாங்க ஐயா, அருமையான பாடல் சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள். கோவை காயத்ரி சகோதரி அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள், நன்றி சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். வானொலி இயக்குனர் கேட்கவே ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள். தேன்மொழி சகோதரி செல்வி அக்கா அருமையான பாடல் கேட்டு இருக்கீங்க, இந்த பாடலில் எங்கள் ஊர் வரும் தென்காசி சாரல், நன்றி அக்கா அப்படின்னு பதிவு கொடுத்துருக்காங்க, நன்றிகள். ரகுபதி தங்கப்பொன் காவியா அவர்கள் வந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க, இணைந்திருங்கள் சகோ, உங்கள் விருப்ப பாடல் வரும். ரகுபதி ஐயா அவர்கள் பதிவு. சபரி இயக்குனருக்கு ஐயா பாடல் கேட்கலாமா அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்துருங்க, அதை பாடல் கொடுத்துருக்கீங்களே, இணைஞ்சிருங்க, உங்கள் பாடல் கண்டிப்பாக ஒளிபரப்பாகும். கோவை காயத்ரி சகோதரி மகாபிரபு படமும் எஸ்பிபி ஐயா குரலில் சுனந்தா அவர்கள் பாடியது அப்படின்னு ஒரு தகவல் கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றிகள் சகோதரி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் படம் முத்து மண்டபம், இந்த படத்திலிருந்து சொன்னாலும் வெட்கமடா இந்த பாடல் வரியில், சொல்லாவிட்டாலும் துக்கமடான்ற பாடல் வரியில் வந்து கேட்டிருக்காங்க. அன்பு சகோதரி தேன்மொழி முருகன் சகோதரி விருப்பத்தில் தான் இந்த பாடல் வருகிறது. இதோ அந்த சொன்னாலும் வெட்கம் சொல்லாவிட்டாலும் வெட்கம் என்ன அந்த பாடலோட வரியில் இருக்குதுன்னு நம்ம கேட்டு ரசிப்போம். இதோ அந்த பாடல் சகோதரி விருப்பத்தில். பாடல் ஒலிக்கும் நேரம் 1:27.

ஒலித்த பாடல் ஒரு மனிதனுக்கு என்னவெல்லாம் நடக்குமோ அந்த விஷயத்தை வார்த்தையாக கவிஞர் எழுதியிருக்கிறார். அதாவது, சொன்னாலும் குற்றமாகும், சொல்லாவிட்டாலும் குற்றமாகும், அப்போ எதை தான் சொல்கிறது, எப்படி தான் வாழ வேண்டும் என்பதெல்லாம் ஒரு அற்புதமாக கவிஞர் எழுதியிருக்கார். இந்த பாடல் வரியில் வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது. விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் தேன்மொழி சகோதரி விருப்பத்தில் தான் முத்து மண்டபம் என்ற படத்தில் சொன்னாலும் வெட்கமடா சொல்லாவிட்டாலும் துக்கமடா இந்த பாடல் வரியில் கேட்டு ரசித்தோம். அருமையான பாடல் சகோதரி, மிக்க நன்றிகள். நிகழ்ச்சியில் தேன்மொழி சகோதரி பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காங்க. அருமையான பாடல் டிஎம்எஸ் குரலில், பாடல் சிறப்பு தான். விரும்பிய பாடலை வழங்கியதற்கு ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றி நன்றின்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள் சகோதரி. வானொலி இயக்குனர் சபரி, வானொலி இயக்குனர் வந்து கீதநேசன் அவர்கள், பிறகு எப்படித்தான் தெரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாடல் வரியை கவனிங்க சார், தெரிஞ்சுக்கலாம். அந்த பாடல் வரியில் அவ்வளோ அற்புதமாக எழுதியிருக்கார் கவிஞர். தேன்மொழி சகோதரி சபரி வானொலி இயக்குனருக்கு பாடலை கேட்டுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள். கோவை காயத்ரி சகோதரி, எழுதி காட்டணுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள். சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள், கோவை சகோதரிக்கு ஏதோ சொல்கிறீர்கள் என்னான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. தீபா குமார் ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க, நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள் சகோதரி. அடுத்து கோவை காயத்ரி சகோதரி, அருமையான பாடல் டிஎம்எஸ் அவர்கள் குரலில் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். அடுத்த பாடல் சகோதரி செல்வி சகோதரி வந்து ஒரு பாடல் பதிவிட்டிருக்காங்க, அது பழைய பாடலா, அதுலேயே ரெண்டு பாடல் இருக்குது, சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன் ஒரு பாடல், இடைக்கால பாடல். சொல்லத்தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு பாடல் வரும், அது எந்த பாடல்னு தெரியல, பதிவு கொடுங்க சகோதரி, நான் அது பதிவிறக்கம் செய்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்

தேன்மொழி சகோதரி வந்து, அதாவது இவர்களுக்கெல்லாம் ஒரு பாடல் கொடுங்கள் சகோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இராணுவ வீரன் படத்திலிருந்து சொன்னால்தானே தெரியும். இந்த பாடல் வந்து விரும்பி கேட்ட அன்பான உறவுகள். கும்பகோணம் மனோகர் அண்ணா சகோதரர், கோவை ராஜேஷ் சகோதரர், சகோதரிகள் ராஜேஸ்வரி புவனேஸ்வரி இவர்கள் விருப்பத்தில் இந்த பாடலை ஒளிபரப்பு செய்யவும் என்று தேன்மொழி சகோதரி பதிவு கொடுத்துருக்கீங்க. அவர்களும் விரும்பி கேட்டுக்கொண்டிருப்பார்கள் நினைக்கிறேன். அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். பாடல் ஒலிக்கும் நேரம் 1:34:43. இதோ அந்த பாடல் இராணுவ வீரன் படத்திலிருந்து வருகிறது. அனைவரும் கேட்டு ரசிப்போம்.

ஒலித்த அந்த அழகான பாடலின் நேரம் 1:38. இந்த அழகான நேரத்தில் ஒரு மிக சிறப்பான பாடல், இராணுவ வீரன் படத்திலிருந்து சொன்னால்தானே தெரியும். இந்த பாடல் வரியில் விரும்பி கேட்ட அன்பு சொந்தம் கும்பகோணம் மனோகர் அண்ணா, சகோதரர் கோவை ராஜேஷ், சகோதரிகள் ராஜேஸ்வரி புவனேஸ்வரி இவர்கள் விருப்பத்தில்தான் தேன்மொழி சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க. நன்றிகள் கோவை சகோதரி, சூப்பரான பாடல்னு சொல்லியிருக்காங்க, மிக்க நன்றிகள். தேன்மொழி சகோதரி, அருமையான பாடல், எஸ்பிபி குரலில் இனிமையான பாடல், பாடலை விரும்பி கேட்ட சகோதரர் சகோதரிகளுக்காக ஆர்ஜே படவேடு பிரியா வீரமணிக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள் சகோதரி. தீபா சகோதரி வந்து பாடல் மிகவும் அருமைன்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். சரவணகுமாரா இவர் யார், பெயர் வந்து சரவணன் பேர் இருக்குது, ஒரு ஏதோ ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு, அதை ஓப்பன் பண்ணால் தான் தெரியும். செல்வி சகோதரி, தேன்மொழி சகோதரிக்கு அப்படியா கேட்டு ரசித்த நம் சபரி மக்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க, மிக்க நன்றிகள். இயக்குனர் வந்து பதிவு போட்டு டெலிட் பண்ணியிருக்காரு, செல்வி அவர்கள் ஒரு காட்சி படம், நன்றிகள் அனைவருக்கும். அடுத்த பாடல் நிகழ்ச்சியில் படம் அம்மன் கோயில் திருவிழா, இந்த படத்திலிருந்து நான் சொன்னால் கேளம்மா, இந்த பாடல் வரியில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டிருக்காரு, எனக்கு மிகவும் பிடித்த பாடல். பிரகாஷ் ஆரணி திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து கேட்டிருக்காரு, சகோ இது உங்கள் விருப்ப பாடல் வருகிறது, எனக்கும் மிகவும் பிடித்த பாடல், அந்த பாடலையும் கேட்டு ரசிக்கலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜே பிரியா வீரமணி. வாட்ஸ்அப் உங்கள் விருப்பமாக பாடல் ஒலித்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஒலித்த பாடல் அம்மன் கோயில் திருவிழா படத்திலே நான் சொன்னால் கேளம்மா இந்த பாடல் வரியில் ஆரணி திருவண்ணாமலை மாவட்டம் பிரகாஷ் அவர்கள் விருப்பத்தில்தான் அந்த பாடல் அழகான பாடல் ஒலித்து சென்றது. எனக்கு மிக மிக பிடித்த பாடல் அது. மிக நன்றிகள் சகோ. ஒரு காட்சி படம் கொடுத்துருக்காங்க சரவணனா. உங்கள் சகோ உங்கள் பெயர் உங்கள் ஊர் எனக்கு பதிவு கொடுங்க, எனக்கு படிப்பதற்கு வசதியாக இருக்கும். உங்கள் பதிவு நான் வந்து இன்னும் அதை வந்து பதிவு செய்யாமல் இருக்கிறதுனால சரியாக தெரியல. உங்கள் பெயர் ஊர் இதை பதிவிடுவோம். அன்பு உறவே செல்வி சகோதரி வந்து அந்த ஒரு பதிவு விட்டுட்டான், அவன் பதிவு படிக்கலை. பாடலை கேட்டோம், கேட்ட பாடலை வழங்கிய உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய விருப்ப பாடல் ஒலித்ததற்கு. அதை நான் படிக்காமல் விட்டுவிட்டேன், மன்னிக்கவும். செல்வி சகோதரி கீதநேசன் அவர்கள் நல்ல முட்டுனாங்க கம்பத்தில். ஆமாம், அதையும் நான் சொல்லாமல் விட்டுட்டேன், அது டெலீட் பண்ணிட்டேன். அதை பார்த்து தான் சிரித்தேன் அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்துருக்கீங்க, நன்றி. ஆரணி பிரகாஷ் அவர்கள் விரும்பி கேட்ட பாடலுக்கு பதிவு கொடுத்துருக்காரு. எனது விருப்ப பாடல் வழங்கிய அறிவிப்பாளர் ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு மற்றும் சபரி இணையதள வானொலிக்கும் மனமார்ந்த நன்றிகள் சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள் சகோ, அருமையான பாடல். செல்வி சகோதரி அந்த அதாவது காட்சி படத்துக்கு இப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றி. ஓ ரொம்ப அழகா பாடல், பிரகாஷ் விருப்ப பாடல், அழகான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றிகள். சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் ஆரணி பிரகாஷ் அவர்கள் பாடல் அவர் பதிவுக்கு நல்லாத்தானே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு, நன்றிகள். செல்வி சகோதரி ஆமாம் அப்படின்னு காட்சி படத்தோடு கொடுத்துருக்காங்க. யார் இல்லைங்க, குடும்பத்தில் உள்ள எல்லாம் விலாவரியாக கேட்பாங்க போல அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க, நன்றிகள். இயக்குனர் அவர்கள் ஒரு பதிவு சொல்லாமத்தானே இந்த மனசு தவிக்குது என்ற பாடல் வருமா? ஓ அப்படிங்களா, வரும், காத்திருங்கள் சார், ஒரு பதிவு கொடுத்துருக்காரு. நான் கேட்டதுக்கு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தொகுதி காமக்கூர் சரவணன். ஓ அப்படிங்களா, நான் பக்கத்தில் தான் இருக்கிறேன் சகோ. 2 கிலோமீட்டர் உங்கள் ஊருக்கும் நான் இருக்கும் இடத்திற்கு 2 கிலோமீட்டர் தான். நடுக்குப்பத்தில் இருக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி சகோ. நான் பதிவிறக்கம் செய்து கொள்கிறேன் உங்களுடைய மொபைல் நம்பரை. மிக்க நன்றிகள். பதிவிட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல். நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு பாடல் நாகர்கோயில் மகேஷ் கவிதம்மா இவர்களுக்காக ஒரு பாடல் சொல்லத்தான் நினைக்கிறேன் பாடல் அப்படின்னு அந்த வரியை மட்டும் கொடுத்துருக்கீங்க. அதிலேயே 3 பாடல்கள் இருக்கிறது அந்த சொல்லத்தான் நினைக்கிறேன் அப்படின்றதில். அது எந்த படம் எந்த பாடல் என்று எனக்கு தெரியல. நான் ஒரு பாடல் எடுத்து வைத்திருக்கிறேன், அந்த பாடலாக இருந்தால் நீங்கள் பதிவு கொடுக்கவும். அந்த பாடலை தேர்வு செய்திருக்கிறேன் சகோதரி. இப்போது அந்த பாடலை கேட்டு ரசிப்போம். சொல்லத்தான் நினைக்கிறேன் இந்த பாடல் வருகிறது. அந்த பாடல் வந்து இந்த படத்தில் இருந்து தான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த பாடலா என்று எனக்கு பதிவு கொடுங்கள். அதாவது எஸ்பிபி பாலசுப்ரமணியம் பாடியிருப்பாங்க அந்த பாடலை கே சித்ராவுடன். இந்த பாடலான்னு சொல்லுங்கள், எனக்கு தெரியல. இருங்க நான் கரெக்டாக சொல்கிறேன், சாரி எஸ்பிபி இல்லை. அதாவது எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையில் வாலி ஐயா கவிதை வரியில் வந்து இந்த பாடல் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அது அந்த பாடலாம் என்னன்னு தெரியல, எனக்கு பதிவில் சொல்லுங்கள் நீங்கள் அந்த பாடலாம் என்னன்ட்டு. இப்போது ஒலிபரப்பு செய்கிறேன், இதோ அந்த பாடல்.

0: ஒலித்த பாடல் ஒரு அற்புதமான பாடலை கேட்டு ரசித்தோம். விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் நாகர்கோயில் மகேஷ் கவிதாம்மா இவர்களுக்காக ஒரு பாடல் சொல்லத்தான் நினைக்கிறேன். இந்த பாடலை கேட்டிருந்தாங்க. மிக்க நன்றிகள் சகோதரி, அருமையான பாடல். ஆரணி காமக்கூர் தொகுதியைச் சேர்ந்தவர் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த காமக்கூர் சரவணன் அவர்கள் ஒரு பதிவு கொடுத்துருக்காரு. எங்கள் ஊரில் நாளை காலை 8 மணி முதல் 9 மணி வரை சிவன் கோவில் கும்பாபிஷேகம், அனைத்து சபரி வானொலி நேயர்கள் அனைவரும் வருக வருக என வரவேற்கிறேன் அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக சகோ, நான் வந்து கலந்து கொள்கிறேன். நாளை 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக மற்ற உறவுகள் எல்லாம் தொலைதூரத்தில் இருப்பதினால் வர முடியாதுன்னு நினைக்கிறவங்களால் அந்த கோயிலோட கும்பாபிஷேக காட்சி படத்தை கொடுத்துருக்கிறாரு. மிக்க நன்றிகள். செல்வி சகோதரி வந்து பாடல் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள் சகோதரி. இயக்குனர் ஏதோ ஒரு பதிவு போட்டு டெலிட் பண்ணியிருக்காரு. தீபா சகோதரி, பாடல் மிகவும் அருமையாக உள்ளது, பாடலை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றிகள் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள் செல்வி சகோதரி. ஹலோ கீதநேசன் அவர்களே, உங்களுக்கு என்ன ஆச்சு, பதிவு சொல்லியிருக்காங்க. நன்றிகள். மகேஷ் மார்ட் நாகர்கோயிலேருந்து இணைஞ்சிருக்காரு சகோ. எனக்கும் கவிதாவுக்கும் பாடல் தந்த செல்வி அண்ணி அவர்களுக்கும் என் மனம் நிறைந்த நன்றிகள். இந்த பாடல் ஒளிபரப்பிய வீரமணி ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள் பல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல், படம் என்னை விட்டு போகாதே, பாடல் ஊருக்குள்ள ஒத்தையில். இந்த பாடல் வரியில் கரூர் ரகுபதி, தங்க பொண்ணு, மனோஜ்குமார், காவியா இவர்கள் விருப்பத்தில் ரகுபதி அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்து பாடல் கேட்டிருந்தீங்கன்னா ஒரு பதிவு கொடுங்கள் சகோ. உங்கள் விருப்ப பாடல் ஒலிக்கிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 1:55:38 இதோ உங்கள் விருப்ப பாடல்.
1: போங்கடா போங்கடா போங்கடா போங்கடா, போக்கிரி போக்கிரி போக்கிரி பசங்க, மொரட்டு பசங்க, துருட்டு பசங்க, அடிப்பேன் உதப்பேன், அடிச்சு உதச்சி வரட்டி போடுவேன். போங்கடா, தனியா போற பொண்ணுகிட்ட ஏன்டா இப்படி கலாட்டா பண்றீங்க? நீ வா கண்ணு, ஊருக்குள்ள ஒத்தையில போற பொண்ண கிண்டல் பண்ணி மருந்தமைக்கு சோதா பசங்களே உங்களை.

ஒலித்த பாடல் கரும்பு கரு கரூர் ரகுபதி தங்க பொண்ணு காவியா அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலித்து சென்றது. பாடல் ஒலித்த நேரம் 2 மணி. என்னை விட்டு போகாதே இந்த படத்திலிருந்து ஊருக்குள்ள ஒத்தையில் இந்த பாடல் வரியில் தான் நம்ம கேட்டு ரசித்தோம். அருமையான பாடல். சபரி வானொலி கீத நேசன் அவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாம் இதுக்கு பதில் வந்து என்ன சொல்வது? அந்த பதிவு யாருன்னு கேட்டிருக்காரு, அதாவது இயக்குனர் யாருன்னு கேட்டிருந்தாங்களா, அந்த பதிவுக்கு டெலீட் பண்ணிட்டேன் நான். எல்லாரும் இயக்குனர் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. இந்த வானொலிக்கு எல்லோரும் இயக்குனரே அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. உங்கள் நல்ல மனசுக்கு நன்றிகள். அது யாரும் இல்லை, அனைவரும் தான் அப்படின்ற ஒரு பதில் அதற்கு. கேள்விக்குறி போட்ட உடனே அதுக்கு பதிலே அதுதான். மிக்க நன்றிகள் சார். தேன்மொழி சகோதரி, தீபா பாட்டு போய்விட்டதான்னு கேட்டீங்க, இப்போது ஒலித்து விட்டது. தீபா குமார் தேன்மொழி சகோதரிக்கு இனிமேல் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள். ரகுபதி தங்க பொண்ணு அவர்கள் பதிவு பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காரு. நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள். ஓ, யாருன்னு கேட்டதுக்கு அதுக்கா? நன்றிகள் சகோ, மிக்க நன்றின்னு சொல்லியிருக்காரு. ரகுபதி ஐயா அவருக்கு காட்சி படம் கொடுத்துருக்காரு, நன்றி. சபரி கீதநேசன் அவர்களுக்கு, அவர்கள் ரகுபதி ஐயாவுக்கு, இதுவா ஐயா ஒத்தையில் போகிறது இப்படி தானா அப்படின்னு கேட்டிருக்காரு காட்சி படத்துக்கு. மிக்க நன்றிகள் அனைவருக்கும். அடுத்த பாடல் தீபா குமார் அவர்கள் விருப்பத்தில் தான் அடுத்த பாடல். படம் சொல்லாதே, பாடல் சொல்லாதே, சொல்ல சொல்லாதே, இந்த பாடல் வரியில் வந்து கேட்டிருக்காங்க. விரும்பி கேட்ட அன்பான நேயர் தீபா குமார் அவர்கள் விருப்பத்தில் தான் அடுத்த பாடல். அந்த பாடலையும் கேட்டு ரசிப்போம். இணைந்திருங்கள் எப்போதும். சபரி இணையதள வானொலி இது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜே பிரியா வீரமணி. இதோ தீபா குமார் அவர்கள் விருப்பத்தில் இந்த பாடல் வருகிறது, கேட்டு ரசிப்போம்.

ஒலித்த பாடல் சொல்லாதே என்ற படத்தில் ஹரிகரன் கே சித்ரா அவர்கள் குரலில் அற்புதமான பாடல். எனக்கு ஹரிகரன் குரல் என்றால் மிக மிக பிடிக்கும். கே சித்ராவும் மிக மிக பிடித்த இருவரும் அழகான குரல் வளம் கொண்டவர். பாடலும் சிறப்பான மெலோடி பாடல். தீபா சகோதரிக்கு நன்றிகளை தெரிவித்து கொண்டு ஒரு அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். சபரி வானொலி இயக்குனர் அடிச்சு கேட்ட போதும் சொல்லவில்லையே, இப்போ என்ன தான் நினச்சிருக்கீங்க சொல்கிறதுக்கு தெரியலையே, நீங்கள் சொல்லுங்களேன். ரகுபதி தங்கப்பொண்ணு அவர்கள் பதிவு. சபரி வானொலி இயக்குனருக்கு ஐயா நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. தீபா சகோதரி இயக்குனருக்கு என்ன ரகசியம் ஐயான்னு கேட்டிருக்காங்க. ரகுபதி தங்கப்பொண்ணு ஐயா அவர்கள் காட்சி படம், அடா இப்படி அசத்துறீங்களே அப்படின்னு ஒரு காட்சி படம் கொடுத்துருக்காங்க. நன்றிகள். வானொலி இயக்குனர் தீபா சகோதரிக்கு அதுதான் ரகசியம்னு நீங்களே சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி. தேன்மொழி சகோதரி அருமையான பாடல், தீபா விரும்பி கேட்ட பாடல், இனிமையாக இருக்கிறது கேட்க, நன்றி தீபா அப்படின்னு போட்டிருக்காங்க பதிவு. நன்றிகள் தீபா சகோதரி. எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு அறிவிப்பாளர் பிரியா வீரமணி அவர்களுக்கு எனது நன்றிகள். பல நன்றி நன்றின்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். செல்வி சகோதரி தீபா சகோதரிக்கு அழகான பாடல் அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மிக்க நன்றிகள். தீபா சகோதரி எனக்கு மிகவும் பிடித்த பாடல் அருமைன்னு சொல்லியிருக்கீங்க. பதிவிட்ட அனைவருக்கும் அருமை நன்றிகள், வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் அனைத்து நேர்கள் விருப்ப பாடல்களை ஒலிபரப்பு செய்துவிட்டேன். அடுத்து எனது விருப்பமாக பாடலை கேட்கலாம், இணைந்திருங்கள் சபரி வானொலியோடு. அதாவது ஒரு மரமாக இருந்தாலும் சரி, ஒரு செடியாக இருந்தாலும் சரி, ஒரு செடியில் இரண்டு பூக்கள் வந்து பூக்குதுன்னு வச்சிங்களேன், அவங்க அந்த மலரே வந்து ஒற்றுமையாக இருக்கும்போது நம்ம வானொலியில் வந்து அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லாமல் அழகாக வாழ்க்கையை நடத்தி செல்லலாம். வானொலியும் சிறப்பாக உங்கள் பாடல்களை பதிவிட்டு வானொலிக்கு சிறப்பு சேர்த்து மேலும் வளர்த்து கொள்ளலாம் என்பது தான் என்னுடைய ஆசைகள். அந்த ஒரு கொடியில் இரு மலர்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கும்போது நாம் ஏன் இருக்கக்கூடாது? இந்த பாடலை கேட்டு ரசிங்கள், அனைவருக்கும் புரியும், பாடல் வரிகள் அற்புதமாக இருக்கும், கேட்டு ரசிக்கலாம். பாடல் ஒலிக்கும் நேரம் 2:09:36 ஒரு கொடியில் இந்த மலர்கள் என்ன சொல்கிறது கேட்டு ரசிப்போம்.

0: ஒலித்த பாடல் எனது விருப்பத்தில் காஞ்சி தலைவன் என்ற படத்திலிருந்து ஒரு அழகான அற்புதமான தத்துவ பாடல், பாசத்தை வெளிப்படுத்தும் ஒரு அருமையான பாடல். இந்த பாடல் டிஎம் சௌந்தரராஜன், பி சுசீலா அவர்கள் அழகாக பாடி சென்று விட்டார்கள். கே வி மகாதேவன் அவர்கள் இசையில் ஆலங்குடி சோமு அவ்வளவு ஒரு அற்புதமாக எழுதியிருப்பார் இந்த பாடல் வரிகளை. எனக்கு மிகவும் பிடித்த பாடல். நிகழ்ச்சியில் அடுத்து ரகுபதி ஐயா வந்து, ஐயா அடுத்த வாரம் கோயில் புளியோதரை சாப்பாடு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றிகள் ரகுபதி ஐயா. ஒரு காட்சி படம் கொடுத்துருக்காங்க, ரெண்டு காட்சி படம், பூக்கள். நன்றிகள் செல்வி சகோதரி. நான் இன்னொரு பாடல் கேட்கலாமான்னு கேட்டிருக்கீங்க, பதிவிடுங்கள் சகோதரி. தீபா சகோதரியும் பாடல் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள் நங்கநல்லூர் கண்ணன் ஐயா இணைஞ்சிருக்காரு நிகழ்ச்சியில். வாங்க ஐயா. ஐயா இப்பொழுது வீரமணி ஐயா பாடல் கொடுத்து கொண்டு இருக்கிறாரா? சொல்லாதே. ஓ, அந்த பாடல் கேட்டிருந்தீங்களா நீங்கள்? ஆமாம் ஐயா, நான் தான் நிகழ்ச்சி கொடுத்துட்ருக்குறேன். உங்களுக்கு பாடல் வேண்டுமென்றால் பதிவிடுங்கள். என்ற தலைப்பு இப்போது தரவா அப்படின்னு இல்லை ஐயா, நீங்கள் அதாவது சொல் சொல்லாதே இந்த இந்த வரிகளில் வந்து நீங்கள் எந்த பாடல் வேணாலும் பதிவிடுங்கள். செல்வி சகோதரி ரகுபதி ஐயாவுக்கு ஒரு பூதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள் நங்கநல்லூர் கண்ணன் சார் வந்து பாடல் கேட்டிருக்கீங்க. இணைஞ்சிருங்க, உங்கள் பாடல் வரும். அடுத்த பாடல் எனது விருப்பத்தில் ஒழித்துவிட்டு அடுத்த பாடல் உங்கள் விருப்ப பாடலை தருகிறேன். தேன்மொழி சகோதரி அருமையான பாடல், ஒரு கொடியில் இரு மலர்கள், டிஎம்எஸ் சுசீலா அம்மா குரல். குரல்களில் பாடல் சிறப்பு, இனிமையான பாடல் தந்ததற்கு நன்றி சகோன்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள் அனைவருக்கும். அடுத்தது, அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு நாலரை நிமிடத்திலே வந்து ஒரு கவிஞர் வந்து நம்ம வாழ்க்கையே எழுதியிருப்பார். அது என்ன பாடல்னு அந்த பாடல் வரும் ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு, அதாவது இந்தந்த காலகட்டத்தில் நீ இப்படி தான் வாழ வேண்டும், அதுதான் வாழ்க்கை, மனிதனுடைய வாழ்க்கை அதுதான், இந்தந்த நேரத்தில் இந்தந்த வயதில் நீ இப்படி தான் வாழ வேண்டும் என்று அதை பாடலாக தொகுத்து அந்த கவிஞர் வந்து எழுதியிருக்காரு. அந்த பாடலை கேட்டு ரசித்து பாருங்கள், உங்களுக்கு வாழ்க்கை எப்படி என்று புரியும். இதோ அந்த பாடல் வருகிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 2:15:20 அந்த பாடல்.
1: என்ன பாடச் சொல்லாதே, நான் கண்டபடி பாடி பாடி

ஒலித்த பாடல் பாஷா படத்திலிருந்து மனிதனுக்கு வாழ்க்கையில் எப்படி படிப்படியாக எப்படி வளர்ந்து வாழ்ந்து செல்ல வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டான படம் இது. இந்த பாடல் வரி வைரமுத்து அவர்கள் வைர வரியில் சிறப்பாக நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கார். எஸ்பிபி பாலசுப்ரமணியம் சுவர்ணலதா குழுவினரோடு சேர்ந்து இந்த பாடலை பாடியிருக்காங்க. தேவா அவர்கள் இசையில் ஒரு அருமையான பாடல். பாடல் வரிகள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றிகள். அடுத்த பதிவு நங்கநல்லூர் கண்ணன் சார் வந்து உயர்ந்த மனிதன் படத்தில் வந்து கேட்டிருந்தார். நான் அதை பதிவு பார்க்கல, இப்போ தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஐயா சொல் சொல்லாதே இந்த பாடல் வரியில் தான் வர வேண்டும், அதுபோல் பாடல் பதிவிடுங்கள். வானொலி இயக்குனர் செல்வி சகோதரிக்கு இந்த பதிவை போட்டது யாராம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. செல்வி சகோதரி ஒரு காட்சி படம், நான் தான் இவங்க தான் போட்டிருக்காங்க பிள்ளைக்கு என்ன அதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேன்மொழி சகோதரி செல்வி சகோதரிக்கு, செல்வி அக்காவுக்கு என்ன ஆச்சு, இது ரகுபதி ஃபேவரட் பாட்டி, நீங்கள் விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நன்றி செல்வி சகோதரி. தேன்மொழி சகோதரிக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு காட்சி படம், நன்றி. ரகுபதி அவர்கள் விஜயகாந்த், இது சாரி ரஜினிகாந்த் அவர்கள் காட்சி படத்தை கொடுத்துருக்காரு. சபரி வானொலி இயக்குனர் டெலீட் பண்ணியிருக்காரு ஏதோ. எஸ்பிபி ஐயா போஸ்ட் போட்டிருக்காரு. ரகுபதி ஐயா நன்றிகள். செல்வி சகோதரி சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், காதல் சுகமானது இந்த பாடல் வேண்டும்னு கேட்டிருக்கீங்க. இணைந்திருங்கள், உங்கள் பாடல் வரும். நங்கநல்லூர் கண்ணன் ஐயா பாடல் ஒலிபரப்பு செய்துவிட்டு உங்கள் விருப்ப பாடல் வரும். இந்த பாடல் வரி கூட தவறாக தான் இருக்கிறது. என்ன செய்வது, எத்தனை முறை மாற்றுவது. பேசும் தெய்வம் படத்திலிருந்து பிள்ளை செல்வமே செல்வமே சொல் என்பது வேற, செல் என்பது வேற. அந்த பாடல் வரியில் தான் கேட்டிருக்காரு. சொல் சொல்லாதே இந்த மாதிரி பாடல் வரியில் தான் வரணும். சொல்லுன்றதுக்கு வேற, செல்லுன்றதுக்கு வேற. பிள்ளை செல்வமே அப்படின்னு அந்த பாடல் வரியில் கேட்டிருக்கீங்க. பேசும் தெய்வமே இந்த படம் காட்சியில் நேற்று மறைந்த பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி அம்மா நடித்து பாடியிருப்பார். அவருக்கு குரல் கொடுப்பவர் மறைந்த பின்னணி பாடகி எஸ் ஜானகி அம்மா. சவுகார் ஜானகி அம்மாவுக்கு டெடிகேட் செய்கிறேன் இந்த பாடலை. அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்த பாடலை தேர்ந்தெடுத்த உள்ளம் நான் அப்படின்னு பதிவு கொடுத்துருக்கேங்க. விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் வி கண்ணன் சாந்தினின் கண்ணன் நங்கநல்லூர் சென்னையிலிருந்து கேட்டிருக்காரு. ஆனால் அந்த பாடல் நான் கேட்ட வரியில் இல்லை. இருந்தாலும் சவுகார் ஜானகி அம்மாவுக்காக டெடிகேட் செய்வதனால நான் இந்த பாடல் உங்கள் விருப்பமாக கண்டிப்பாக ஒலிபரப்பு செய்கிறேன். அந்த பாடல் இதை வருகிறது, கேட்டு ரசிப்போம். இணைந்திருங்கள் சபரி வானொலியில்.

0: ஒலித்த பாடல் நங்கநல்லூர் கண்ணன் சாந்தினி அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலித்து சென்றது. ஒலித்த பாடலின் படம் பேசும் தெய்வம். இந்த படத்திலிருந்து தான் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். மிக்க நன்றிகள் சார், அருமையான பாடல். அடுத்து இன்னொரு பாடலும் வேண்டும்னு கேட்டிருக்கீங்க ஐயா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது, இருந்தாலும் ஏன்னா திரும்ப திரும்ப ஒரு நேரோட பாடல் மறுபடியும் கொடுத்தோம்னா அது தவறாயிடும். ஒரு பாடல் ஒரு நேருக்குத்தான், இருந்தாலும் இன்னொரு பாடல் வந்து பதிவிறக்கம் செய்துவிட்டேன். அந்த அன்பான நேருக்கு அந்த பாடல் மட்டும் ஒளிபரப்பு செய்கிறேன். அடுத்தது நிகழ்ச்சி இருக்குது, 3 மணிக்கு இருக்குதா என்னன்னு தெரியல. இயக்குனரும் ஒரு பாடல் கேட்டிருக்காரு. இயக்குனர் ஐயா, உங்கள் பாடல் நான் டெலிட் செய்து விட்டேன், மன்னிக்கவும். நீங்கள் அந்த பாடலை தளத்தில் பதிவிறக்கம் செய்வோம், நான் அந்த பாடலை பதிவிறக்கம் செய்து கொடுக்கிறேன். நன்றிகள். அடுத்து பாடலை விரும்பி கேட்டு பதிவு கொடுத்துருக்காரு. எனது விருப்ப பாடலை தந்தமைக்கு பல கோடி நன்றிகளையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. வீரமணி ஜி அவர்களே அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஜின்னு சொல்லாதீங்க ஐயா. ஜி என்ற வார்த்தை வந்து அதாவது வடமொழி எழுத்தது, இந்த இந்திக்காரங்கள் தான் அப்படி சொல்கிறாங்க. அது எனக்கு ஜின்னா எனக்கு ஒரு மாதிரியாக நிறைய பேர் கூப்பிடுவாங்க அந்த மாதிரி எல்லாருமே. அந்த ஜி என்ற வார்த்தை வேண்டாம், ஆமாம் நீங்கள் வீரமணி என்றே சொல்லுங்கள், வயதில் மூத்தவர் அதனால் வீரமணி என்றே சொல்லுங்கள் ஐயா, தவறில்லை. நான் வந்து உங்களை ஐயான்னு சொல்லலாம், தவறு கிடையாது. என்னை விட கிட்டத்தட்ட ஒரு 27 ஆண்டு காலம் மூத்தவர், அதனால் எனக்கு எனது அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறீர்கள். அதனால் வந்து நீங்கள் வீரமணி என்றே கூப்பிடலாம். முடிந்தால் அந்தமானின் முத்தங்கள் பாட்டையும் தரவோன்னு சொல்லியிருக்கீங்க. இல்லை ஐயா வேண்டாம், ஏன்னா எல்லா நேரம் பாடல் கேட்பாங்க, அப்புறம் அது தவறாக போயிடும். செல்வி சகோதரி வந்து ரொம்ப நேரமாக அந்த பாடல் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா அவர் விருப்ப பாடலை ஒளிபரப்பு செய்துவிட்டு அடுத்த பாடல் எனது விருப்பத்தில் வரும், இணைந்திருங்கள், கேட்டு ரசிக்கலாம், தவறாக என்ன வேண்டாம். அடுத்த பாடல் செல்வி சகோதரி விருப்பத்தில் தான். சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், காதல் சுகமானது. இந்த பாடல் வரியில் வந்து கேட்டிருக்காங்க. செல்வம் செல்வம் டெய்லருக்காக, ஓ செல்வம் டெய்லருக்காக இந்த பாடல் டெடிகேட் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க விருப்பத்தில் இல்லை, அவங்க பதிவு போட முடியாத சூழல், அதனால் வந்து இந்த பாடல் அவருக்காக அப்படின்னு கேட்டிருக்கா பொழுது. இதோ அந்த பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். நேரம் 2:32. இதோ அந்த பாடல் சகோதரி.
1: ஹலோ,
2: ஹலோ.

ஒலித்த பாடல் காதல் சுகமானது என்ற படத்திலிருந்து ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். பாடல் ஒலித்த நேரம் 2:38. செல்வி சகோதரி தான் வந்து அவர் அன்பான மாமாவிற்காக அந்த பாடலை கேட்டிருக்காரு. அவர் இந்த பாடலை உங்கள் மாமா கேட்டிருந்தார்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் சகோதரி. உங்களுடைய அன்பான நட்புக்கள் இருவருக்கும் காலமெல்லாம் தொடர வேண்டும் என்பது எனது வாழ்த்துக்களோடு சொல்லிக்கொள்கிறேன். நன்றிகள் சகோதரி, அருமையான பாடலை கேட்டிருக்கீங்க. தேன்மொழி சகோதரி, ஆஹா அருமையான பாடல் அக்கா, சித்ராவின் குரலில் பாடல் இனிமை, செல்வி அக்கா பாடல் தேர்வு அருமைன்னு சொல்லியிருக்காங்க தேன்மொழி சகோதரி, மிக்க நன்றிகள். அடுத்த பாடல் எனது விருப்பத்தில் ஒரு பாடல். அதாவது ஒரு மனிதன் வந்து எவ்வளவுதான் ஒருவருக்கு உதவி செய்தாலும், தர்மங்கள் நிறைய செய்தாலும், நல்லது செய்தாலும், தீமை இல்லாமல் ஒரு நல்லவனாக சமுதாயத்தில் வாழ்ந்தாலும் அவனுக்கு பெயர் வருவது ஒரு கேள்விக்குறி தான். கடைசியில் வந்து நம்ம மனசாட்சி பிரகாரம் தர்மத்தையே நிலைநாட்டி கொண்டு நம்ம வாழ்க்கையை கடந்து சென்றால் அந்த தர்மம் ஒரு நாள் நிச்சயமாக ஜெயிக்கும் என்பதற்கு உதாரணமாக இந்த பாடலை கேட்டு பாருங்கள்.

0: எனது விருப்பத்தில் வாழ்க்கை தத்துவ பாடல் அழகாக ஒலித்து சென்றது. ஒவ்வொரு வரிகளும் இந்த மனிதனை மாற்றக்கூடிய வரிகளாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அற்புதமான வரிகள் கவிஞரின் கற்பனையில் எனது விருப்பத்தில் பாடல் ஒலித்தது, கேட்டு ரசித்தீர்கள். செல்வி சகோதரி அவர் பாடலை ஒலிபரப்பு செய்ததற்கு நன்றி தெரிவித்திருக்காரு. கேட்ட பாடலை அழகாக சபரி வானொலியில் வலம் வர செய்த பிரியா வீரமணி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. பாடலை கேட்டு ரசித்த நம் சபரி மக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள் நண்பரே அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி. வானொலி இயக்குனர் ஒரு பாடல் பதிவிட்டிருந்தார், அந்த பாடல் டெலிட் செய்து விட்டேன். இயக்குனர் அவர்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தால் அந்த பாடலை பதிவு கொடுக்கவும், உங்கள் விருப்ப பாடல் ஒலிபரப்பாகும். இன்று 3 மணிக்கு தொகுப்பு பாடல் நிகழ்ச்சி இருக்கிறதா என்று தெரியவில்லை, இருந்தால் தளத்தில் பதிவு கொடுங்கள் சார். நான் 3 மணி வரை நிகழ்ச்சி கொடுக்கிறேன், பிறகு உங்கள் நிகழ்ச்சியை தொடரலாம். அடுத்து வேலூர் அன்பு பிரேமா அவர்கள் ஒரு பாடலை கேட்டிருக்காரு, உங்கள் விருப்ப பாடல் பதிவிறக்கம் செய்துவிட்டேன். அன்பான இனிய மதிய வணக்கம், எங்களுக்கும் ஒரு பாடல் வழங்க நேரம் கிடைக்குமா? கவிமணி ஆர்ஜே வீரமணின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக அந்த பாடல் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் போதே நான் பதிவிறக்கம் செய்துவிட்டேன். உங்கள் விருப்ப பாடல் அடுத்த பாடல், படம் சிறை பறவை. இந்த பாடத்தில் இருந்து பாடல் கேட்டிருக்காரு. சிறை பறவை, இது புதுசாக இருக்கிறது. இந்த படம் பேரை நான் கேட்டதில்லை. பாடல் சொல்லித்தரேன், இந்த வரிகளில் வந்து கேட்டிருக்காரு. என்ன சொல்லி தராங்கன்னு தெரியாது, பாடல் கேட்டால் தான் தெரியும். விரும்பி கேட்ட அன்பான நேயர் அன்பு பிரேமா வேலூரிலிருந்து கேட்டிருக்காரு. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது, அனைவரும் கேட்டு ரசிக்கலாம். இதோ அந்த பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 2:48.
1: சொல்லித்தாரே நீயும் செய்றியா?
2: என்ன சொல்ற?

ஒலித்த பாடல் இதுவரை அதிகம் கேட்காத பாடல், நானும் இப்போது தான் அந்த பாடலை கேட்கிறேன். அருமையான பாடல். ஒலித்த பாடலின் படம் சிறை பறவை. இந்த படத்திலிருந்து தான் சொல்லித்தரேன் அந்த பாடல் வரியில் வந்து வேலூர் அன்பு பிரேமா அவர்கள் விருப்பத்தில் ஒலித்து சென்றது. மிக்க நன்றிகள். ஒரு அழகான பாடல். எப்போ இந்த பாடல் வந்து கேட்காத பாடல், நானும் இப்போது தான் கேட்டேன் முதன்முறையாக. மிக்க நன்றிகள். பாடலை விரும்பி கேட்ட வேலூர் அன்பு பிரேமா அவர்கள் பதிவு இல்லை, பாடலை கேட்டாரா என்னன்னு தெரியல. மிக்க நன்றிகள். அடுத்து சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் ஒரு பாடல் வேணும்னு கேட்டிருந்தார், அந்த பதிவு நான் டெலிட் செய்துட்டேன். ஏன்னா அதை படத்தினுடைய பெயர் பாடல் வரிலாம் அந்த படன் போட்டிருந்தால் அதை கண்டுபிடிச்சிருக்கலாம். அவர் ஒரு வார்த்தையால் அப்படியே சொல்லிட்டு இருக்காரு, நான் அதை கவனிக்காமல் டெலிட் பண்ணிட்டேன். இப்போது அவர் விருப்பத்தில் அந்த பாடல் ஒலிக்க இருக்கிறது. சொல்லாமல் தானே இந்த மனசு தவிக்குது என்ற பாடல் வருமானு கேட்டிருக்கீங்க. அந்த மனசு சொல்லாமல் யாருக்கிட்ட தவிக்குதுன்னு இந்த பாடல் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது ஐயா. நிகழ்ச்சியில் இணைந்திருந்தீங்கன்னா ஒரு பதிவு கொடுங்க. பாடல் ஒலிக்கும் நேரம் 2:54. இதோ அந்த பாடல்.

ஒரு தாயின் சபதம் படத்திலிருந்து அற்புதமான பாடல் சொல்லாமத்தானே மனசு தவிக்குது. சபரி வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். மிக்க நன்றிகள் சார் அருமையான பாடல் பதிவிற்கு. செல்வி சகோதரி வந்துவிட்டது அப்படின்னு பதிவு கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றிகள் சகோதரி. பாடலை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு, நேர்கள் பாடல்களுக்கு பதிவு கொடுத்து உற்சாகப்படுத்திய அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு, பண்பலையில் கேட்டு ரசித்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள். வாட்ஸ்அப்பு உங்கள் விருப்பமாக ஒழித்து சென்றது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது உங்கள் அன்பு பிரியமுள்ள ஆர்ஜே பிரியா வீரமணி. மீண்டும் இன்று இரவு 10 மணிக்கு உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜே பிரியா வீரமணி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.

0: சபரி வடொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தின் நேரம் மாலை 7:02. சபரி வடொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீத நேசன். நேயர் சொந்தங்கள் தங்கள் விருப்ப பாடலை கைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டு மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 8270330491. மீண்டும் 8270330491 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள். சபரி வடொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி இதோ நிகழ்ச்சியில் இனிமே நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், தஞ்சாவூர் மாவட்டம் குமரகோணம் வட்டம் தானாசுரம் கைலாசம்.
0: வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: அருமையாக
0: பாடினீர்கள் ஐயா. அருமையான பாடல், கேட்டு மகிழ்வோம் ஐயா. நன்றி நன்றி நன்றி. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாராசுரம் கைலாசம் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக மன்மதன் அம்பு திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல், ஹூ இஸ் த ஹீரோ.

0: அட்டகாசமான தொழிலான ஒரு பாடல். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாராசுரம் கைலாசம் ஐயாவின் விருப்பத்திற்காக மன்மதன் அம்பு என்ற திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு கில்மா பாடல் ஒலிச்சென்றது அவர் பாணியில். நெஞ்சாந்த நன்றிகள் ஐயா, மற்றற்ற மகிழ்ச்சியுடன் நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா, நான் தஞ்சாவூர் மாவட்டம் ரைசிட்டி ஆடுதுறை மாணிக்க அர்த்தம் சார்.
0: வணக்கம் ஐயா, வணக்கம், வாருங்கள். மகிழ்ச்சி இணைப்பில் நமக்கு நெஞ்சாந்த வாருங்கள் ஐயா.
1: பாடல் வா வெண்ணிலா.
0: வா வெண்ணிலா, உன்னைத்தானே வனம் தருகிறது. அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்வோம் ஐயா, நன்றி. தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை ரெசிபி மாணிக்க அற்புதராஜ் ஐயாரின் விருப்பத்திற்காக இது அழகானது பாடல். மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து.

0: அருமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தும் மெல்ல திறந்தது கதவு என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் வழித்தந்தது. விரும்பிய நேர் சொந்தம் தஞ்சாவூர் மாவட்டம் ரெசிபி ஆடுதுறை மாணிக்க அற்புதராஜ் ஐயார் விருப்பத்தில் தான் அந்த பாடல் வழித்தந்தது. அவருக்கு நெஞ்சாத நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு பயிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்கள் நிகழ்ச்சி சேர்க்க வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சாத நன்றிகள் ஐயா. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி இந்திரநகர் ராமகிருஷ்ணாபேட்டை பகிர்ந்து பிரகாஷ் ஐயா அவர் நிகழ்ச்சி சேர்க்க வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சாத நன்றிகள் ஐயா. தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். அவர்களுக்கும் நெஞ்சாத நன்றிகள். அமெரிக்காவிலிருந்து விஜய் ஹர்ஷ்குமார் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். வாழ்த்து தெரிவித்த உள்ளத்திற்கு நெஞ்சாத நன்றிகள். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாராசுரம் ஐயா அவர்கள் மன்மத நன்பு படப்பாடல் சுகமாய் என் செவிகளில் பாய்ந்தது என்று சிறப்பான ஒரு பதிவு சிறப்பு. அமெரிக்கா விஜய் ஹர்ஷ்குமார் அவர்கள் மாணிக்க அற்புராஜ் தேர்வில் பாடல் அழகு அழகு என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. தாராசுரம் கைலாசம் ஐயா அவர்களும் வா வெண்ணிலா பாடல் சூப்பர் என்றும் குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் ஒலித்த பாடல் சூப்பர் சூப்பர் என்று பாராட்டினார்கள். நெஞ்ச நன்றிகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் திருக்கநெல்லி கோயில் கொட்டாய்த்தி கனகராஜ் ஐயா அவர்கள் நமது சபரி வானொலியில் இன்றிரவு 7 மணி முதல் நிகழ்ச்சி ஆரம்பம் ஆனந்த மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நமது நிலைய இயக்குனர் கீதநேசன் அவர்களுக்கு இனிய இரவு வணக்கங்களும் என்னுடைய வாழ்த்துக்களும். நிகழ்ச்சிகளை தங்களை வருக வருக என்று உங்களை வரவேற்கிறோம். பாட்டு ஒன்று கேட்கட்டுமா நிகழ்ச்சியில் நேயர்கள் எண்ணம் இருக்கின்ற வகையில் பல வண்ண திரைக்கு அவர்களை நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைத்து பயணித்து கொண்டிருக்கிறோம், கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் என்று பாராட்டியுள்ளார். அவருக்கும் நெஞ்சாத நன்றிகள். பாடலை கேட்டு ரசித்து வாழ்த்து எண்ணங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: கரூர் தங்கநகர் சேகரன் ஐயா.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள். மகிழ்ச்சி இணைப்பில் மிக்க நன்றி ஐயா. கூறுங்கள் உங்கள் விருப்ப பாடல்.
1: ஒரு காதல் தேவதை திரு கண்கள் பூமலை அந்த பாட்டு ஐயா.
0: அழகாக பாடுவீர்கள் ஐயா, நீங்களும் சிறப்பு ஐயா. இதோ நீங்கள் கேட்ட பாடல் என்ன படம் ஐயா? அது எனக்கும் தெரியவில்லையா. பாடல் கேட்போம். நன்றி. இதோ நீங்கள் கேட்ட பாடல். கரூர் தங்கநகர் சேகர் ஐயா விருப்பத்திற்காக ஒரு காதல் தேவதை பூ

0: அழகான ஒரு பாடல் ஒலிச்சிட்டுருது. இதுவரை நான் கேட்டிராத பாடல், ஒரு காதல் தேவதை என்று சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் வளம் வந்தது. விரும்பிய நேயர் சொந்தம், கரூர் தங்கநகர் சேகர் ஐயாவர் விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலித்தென்றது. அவருக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேயர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள், யாரெங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: மாலை வணக்கம் ஐயா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் அழைக்கின்றேன். நலமாக இருக்கிறீர்களா ஐயா? நீங்கள்
0: நலமாக இருக்கிறோம் ஐயா. உங்கள் பாடல் சொல்லுங்கள் ஐயா.
1: ஆமாம், வர்ணஜாலம் இது திரைப்படத்தின் பெயர் ஐயா. இதுல இருந்து முத்தான ஒரு பாடல் நீ.

0: மீண்டும் வர்ணஜால திரைப்பட பாடல் அருமையாது. இந்த பாடலை நீ வேண்டும் நீ வேண்டும் என்று கேட்டாலும் உங்களுக்காக நான் தருகிறேன் என்று நீங்கள் ஆவலோடு ஒளிபரப்புவீர்கள் என்று நம்புகிறேன் ஐயா.
1: நிச்சயமாக நிச்சயமாக ஒளிபரப்புவோம் ஐயா. உங்களுக்கு இல்லாததா?
0: எனக்காக பாடல் வரும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. பொருள்களை என்ன கேள்வி கேட்டீர்கள்?
1: ஒன்றும் இல்லை ஐயா, ஒன்றுமே இல்லை. என்ன பாடல் என்றுதான் கேட்டேன்.
0: மகிழ்ச்சி ஐயா. இன்றைய என்னுடைய சில சிந்தனை முத்துக்களையும் கோர்த்து
1: விடுகிறேன்.
0: சக்தி உண்மையானது. நான் சோர்வாக இருக்கிறேன், என்னிடம் பணம் இல்லை, நான் மனசோர்வில் இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்வதை நிறுத்துங்கள். நான் நன்றியுடன் இருக்கிறேன், நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன், நான் செழித்துக் கொண்டிருக்கிறேன், நான் வெல்கிறேன், நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் என்று சொல்ல தொடங்குங்கள். உங்கள் வாழ்வை விதைத்து பேசுங்கள். உங்கள் வார்த்தைகளே உங்கள் யதார்த்தத்தை வடிவமைக்கின்றன. தன்னம்பிக்கை இது ஒரு உயர்ந்த சக்தி. நீங்கள் உங்களை நம்ப தொடங்கியவுடன் அற்புதங்கள் நிகழத் தொடங்கும் என்பது 100% உண்மையான விடயம். உண்மைதானே?
1: அருமையா, சிறப்பு.
0: அதனால்தான் சொல்லுவார்கள், இது இல்ல அது இல்ல அப்படிங்கறத விட வேற ஏதாவது ஒரு வார்த்தையை நிரப்பி சொல்ல சொல்லுவார்கள், அது அவச்சொல்லாது இருக்காது என்று சொல்வார்கள் ஐயா.
1: ஆமா, இதை எனக்கு முதல் முதலில் எனக்கு தெரிவித்தவர் இறை அன்பு.
0: ஓ, இறை அன்பு.
1: நான் கேட்ட ஐயா, ஒரு பெட்டியில் காலியாக இருப்பதை விட வெற்றிடமாக நிரம்பி உள்ளது.
0: சரி,
1: அப்படி அதாவது நிரம்ப இருக்கிறது, வெற்றி இடத்தை நிரம்ப இருக்கிறது, அதாவது காலியாக இல்லை, காலியாக இருக்கிறது.
0: ஆமாம்,
1: அதுதான் ஐயா, பாசிட்டிவ் திங்கிங் என்று அவர் அழகாக சொல். நிச்சயமாக.
0: எனவே நேர்மறையாக நல்ல சொற்களை சொல்வோம் என்பதை இந்த சிந்தனையில் இருந்து புரிந்து கொண்டோம் ஐயா.
1: நிச்சயமாக நிச்சயமாக. ஒலிக்கும் பாடல் யார் யாருக்கு ஐயா, அதை சொல்லுங்கள் ஐயா.
0: ஆமாம், நிச்சயக்கல்யாணி அம்மா, பாலச்சந்தர் அப்பா, சபரி உறவுகள் மற்றும் கீதம் நேசிக்கும் கீதனேசன் ஐயா, உங்களையும் இணைத்துக் கொண்டு கேட்போம்.
1: நீ வேண்டும் நீ வேண்டும் ஐயா, சிறப்பையா இது வருகிறது.
0: கட்டாயம். நன்றி ஐயா. வணக்கம் வணக்கம்.
1: வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் ஐயா விருப்பத்திற்காக அழகான ஒரு படம் வர்ண ஜாலம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் இதோ.

வர்ண ஜாலம் திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல் ஒலித்தது. விரும்பிய நேயர் சொந்தம், வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் ஐயா விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலித்தது. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டே இருக்கிறது. நேயர் சொந்தங்கள் 8270330394 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: இனிமையான இதமான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேர் சொந்தங்களே. சபரி வனொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டும் என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: இனிய இரவு வணக்கம் கூறி நிகழ்ச்சியோடு இணைவது கிருஷ்ணகிரி மாவட்டம் அனுமந்தபுரத்தில் இருந்து சங்கர்.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா, எப்படி இருக்கிறீர்கள்?
1: மிக்க மிக்க நலமாக உள்ளோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நிச்சயமாக நலமாக இருக்கிறோம் ஐயா, மகிழ்ச்சி. குறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
1: உன்முடி முதல் அடி வரை முழுவதும் கவிதைகள் அகமீது புறமீது அறிந்தது போலே கணா கண்டே நடி. உன்முடி முதல் அடி வரை முழுவதும் இனிமைகள் சுகமேது சுவையது அறிந்தது போலே கணா கண்டே நடி தோழி கணா கண்டே நடி. இந்த பாடலை வழங்குமாறு அன்போடு
0: சிறப்பையாத்திலிருந்து
1: சங்கர்.
0: அட்டகாசமா அட்டகாசமா பாடினீர்கள் ஐயா, அப்படியே பாடலில் வருவது போல இருந்தது ஐயா. சிறப்பு, நெஞ்சார்ந்த நன்றிகள், நன்றிகள் ஐயா, சிறப்பு, அருமை. கிருஷ்ணகிரி மாவட்டம் அனுமந்தபுரம் சங்கர் ஐயா அவர்கள் பார்த்திபன் கனவு என்ற திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடலை அழகாக பாடினார்கள், சிறப்பு. நன்றி ஐயா, நன்றி.

0: இனிமையான இதமான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேர் சொந்தம் கிருஷ்ணகிரி மாவட்டம் அனுவந்தபுரம் சங்கர் ஐயா அவர்களின் விருப்பத்தில் தான் பாடல் ஒலிச்சென்றது. அவரும் அருமையாக அட்டகாசமாக பாடினார். அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நெஞ்சாத நன்றிகள் ஐயா, மகிழ்ச்சி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 7:41. இந்த நிமிடத்தில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா, எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: இன்னைக்கும் சவுக்கால் ஜானகி அம்மா நடிச்ச படத்துல தான் ஒரு பாட்டு கேட்கறேன். நேத்திக்கு அவங்க மறைஞ்சாங்க, இன்னைக்கு கிரிமேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்க ஆத்மா இறைவன் அடி சார் இருக்கட்டும். ஓகே, அது படம் வந்து பணப்படைத்தவன். எம்ஜிஆர் சவுக்கால் ஜானகி கேஆர் விஜயா நடிச்ச திரைப்படம், நல்ல படம். அதுல வந்து எல்லாரும் பாடின ஒரு சூப்பர் பாட்டு, பருவத்தில் கொஞ்சம் அப்படின்னு மறுபடியும் அந்த பாட்டு ஃபுல்லா தெரியல சார். அது ரொம்ப அரிதான பாட்டு, அது நம்ம நேயர்கள் எல்லோரும் கேட்டு ரசிக்கிட்டு போடுங்க.
0: நிச்சயமாக ஐயா, இதோ கேட்டு மகிழ்வோம்.
1: ஓகே சார்.
0: சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயா அவர்கள் பணம் படைத்தவர், அவருக்காக இந்த பாடல்.

0: அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. பணம் படைத்தவன் திரைப்படத்தில் இருந்த அந்த பாடல். சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயார் நிருப்பத்திற்காக சவுகார் ஜானகி அவர்களின் மறைவை முன்னிட்டு அவர்கள் அடித்த பாடல் ஒலிச்சென்றது. 2-3 நாட்களாக அவரும் சவுகார் ஜானகியை விட்டப்பாடு இல்லை. ஆத்துக்கார அம்மாவுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை, அவ்வளவு இருக்கிறது என்று நினைக்கிறேன் சவுகார் ஜானகி அவர்களிடம். மகிழ்ச்சி, அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுவோம். ஒலித்த பாடல் அருமையான பாடலை பாராட்டி விடைபெற்று நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம், வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், வாருங்கள்.
1: தேன்மொழி முருகன் பேசுறேன்.
0: மகிழ்ச்சி, இணைப்பில் இருந்து நன்றி. குறுங்கள், உங்கள் விருப்ப பாடல்.
1: படம் படித்தால் மட்டும் போதுமா? பாடல். ஓஹோ மனிதர்களே, ஓடுவது இங்கே சொல்லுங்கள், உண்மையை வாங்கி பொய்மையை விற்று உருப்பட வாருங்கள்.
0: நிச்சயமாக ஓஹோஹோ மனிதர்களே என்று அடுத்தவரி எமக்கு இல்லை என்று தெரிகிறது. ஏனென்றால் அடுத்தவரி
1: தெரியலையே.
0: இல்லை, ஓஹோஹோ மனிதர்களே, ஓஹோஹோ
1: மனிதர்களே,
0: எந்த காலத்தில் நாம் ஓடுவது?
1: அதான்,
0: அதுதான்
1: பாட்டுல
0: ஓடிக்கிடுவோம். தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்தில் படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திலிருந்து.

மனிதர்களே, ஓடுவதெங்கே சொல்லுங்கள், உண்மையை வாங்கி பொய்களை விற்று உருப்பட வாருங்கள். ஓஹோ மனிதர்களே, ஓடுவதெங்கே சொல்லுங்கள், உண்மையை வாங்கி பொய்களை விற்று உருப்பட வாருங்கள்.

அடிப்படையின்றி கட்டிய மாளிகை காத்துக்கு நிற்காது. அழகாயிருக்கும் காஞ்சிரை பழங்கள் சந்தையில் விற்காது. விளம்பரத்தாலே உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாது. விளக்கிருந்தாலும் எண்ணெய் இல்லாமல் வெளிச்சம் கிடைக்காது. கண்ணை மூடும் பெருமைகளாலே தம்மை மறந்து வீரர்கள் போலே ஓ மனிதர்களே ஓடுவதெங்கே சொல்லுங்கள். உண்மையை வாங்கி பொய்களை விற்று உருப்படுவார்கள்.

கரங்கள் பெருத்திருந்தாலும் உத்திரமாகாதே, உருவத்தில் சிறியது கடுகானாலும் காரம் போகாது, பழிப்பதனாலே தெளிவுள்ள மனசு பாழ்பட்டு போகாது, பாதையை விட்டு விலகிய கால்கள் ஊர் போய் சேராது, காற்றை கையில் பிடித்தவனில்லை தூற்றி தூற்றி வாழ்ந்தவனில்லை. ஓஹோ மனிதர்களே, ஓடுவதெங்கே சொல்லுங்கள், உண்மையை வாங்கி பொய்களை விற்று உருப்படவாருங்கள்.

ஒழித்த அந்த அழகான ஒரு பாடல் தென்காசி மாவட்டம் சோலச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் உற்பத்திற்காக பாடல் ஒழிச்சென்றது. படித்தால் மட்டும் போதுமா? நல்ல வேலை நான் படிக்கவில்லை, அதனால் என்னை

பட்டாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். இந்த இரண்டு கட்ட

உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உண்மை வணங்கும். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பதும் பண்பாகும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். இந்த நான்கு கட்டளையார்

கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த ஆறு கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம், ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு, தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வம்.

செங்கமேடு காந்தி நகர் சாந்தி அவர்களின் கட்டளைக்கு இணங்க அந்த பாடல் ஒளி சென்றது. அருமையான ஒரு பாடல். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கண்ணன் ஐயா அவர்களே, படிக்காத மேதையெல்லாம் இல்லை ஐயா, ஆனால் ஒரு நேர் சொந்தம் என்னை இப்படித்தான் அடிக்கடி திட்டிக்கொண்டே இருக்கும். கேட்டு பாருங்கள் ஐயா, நான் இப்படித்தானான்

0: என்னடா செய்வீங்க? ஏன்டா இப்ப அழுகுறீங்க?
1: எப்படி நீ அடிக்க போற? முதல்ல அழுதுட்டு அடிக்க மாட்டல்ல?
0: ஏய் உக்காலி, தப்பு பண்ண உடனே தான் அடிப்பேன். உங்களை எல்லாம் அடிக்க மாட்டேன்டா. என்னடா பாட்டு பிடிச்சிட்டு இருந்தீங்க?
1: இவன் தானே நீ படிக்கிற மாதிரி பாட்டு படிச்சான்.
0: என்ன மாதிரி பாட்டு படிச்சானா? படிக்கிறதெல்லாம் பாட்டாயிருமாடா. பாவலர் வளவாசம் பாட்டு கேட்டா காட்டு பாரு கூட புத்தி வந்துடும். இப்ப என்ன பாரு, வளவாசம் பாட்டு கேட்டு கேட்டு எவ்வளவு ஓரமா இருக்கேன். அப்படி படிக்கணும்.
2: என்ன செய்ய?

0: என்ன சொந்தங்களே, கேட்டீர்களா? இப்படி திட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். எப்பொழுதுமாக என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் பரவாயில்லை என்று தாங்கிக் கொள்கிறேன். கல்லால் அடித்தால் பரவாயில்லை, சொல்லல் அடிக்கிறார்கள், என்ன செய்வது என்று தெரியவில்லை. நேர் சொந்தங்களே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நிகழ்ச்சியில் இணைவோம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியை வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம். வணக்கம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பாபுராஜ் மாவட்டி.
0: வணக்கம் ஐயா. வணக்கம். மகிழ்ச்சி இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. கூறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
1: இந்த பாடல் வந்து உங்களை தப்பா திட்டு இருந்தா எடுத்துக்காதீங்க, பொதுவான பாடல் தான்.
0: அப்படிங்களா ஐயா? சந்தோஷம் ஐயா, பொதுவான பாடலா அது?
1: ஆமா ஆமா. உங்களை நீங்களே உங்களை மீன் பண்ணீங்க.
0: இல்லை இல்லையா, சொல்லுவார்கள். நானே சொல்லிக்கலையா இது? நீங்க உங்களை போல் ஒருவர் சொல்லிதான் நான் இதை ஒளிபரப்பினேன். நானாக என்னை திட்டிக் கொள்ளவில்லை.
1: சரி, நிகழ்ச்சிக்கு வருகிறேன்.
0: வருகிறேன், வாருங்கள் ஐயா.
1: ஓரம்போ என்ற திரைப்படத்தில் இது என்ன மாயம் என்ற இனிமையான பாடலை அழைத்து நேர நெஞ்சங்கள், குறிப்பாக நிர்வாக இயக்குனர் ஜீவன் கீதநிஜன் நேசன் அவர்களுக்கும் சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள் எல்லா போலும் நிறைவேன்.
0: நன்றி ஐயா, நன்றி. இது நீங்கள் கேட்ட பாடல் ஓரம்போ திரைப்படத்திலிருந்து. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பாபுராஜபுரம் முகமது இக்பால் ஐயாரின் விருப்பத்திற்காக

அற்புதமான ஒரு பாடல். இது என்ன மாயம் என்று அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. ஓரம்பு என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேர் சொந்தம், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பாபுராஜபுரம் முகமது இக்பால் ஐயா விருப்பத்திற்காகத்தான் அந்த பாடல் ஒலிச்சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி ஒலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் குழுவில் ஒரு சண்டை சென்று கொண்டிருக்கிறது. போடா போடா புண்ணாக்கு என்று. நிச்சயமாக அவர் கூறுவதும் சரிதான், ஏன்னா நான் ஒரு

0: படிச்சவங்க நாலு பேரு சொன்னாங்க, நான் ஒரு முட்டாளுங்க முட்டாளுங்க முட்டாளுங்க.
1: என்ன சொந்தங்களே, சரிதானே? சரிதான், அவர்களை என்ன கேட்பது எனக்கே தெரிகிறது. பாட்டு ஒன்று கேட்கட்டுமே என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 8:15 ஆகிவிட்டது. இந்த நேரத்தில் இணையம் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
2: வணக்கம், சபரி வானொலியில் மீண்டும் இணைவது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மற்றும் தாராபுரம் கைலாசம்.
1: வணக்கம் ஐயா, வாருங்கள், கூறுங்கள். உங்கள் பாடல்
2: படம் கிராமத்து அத்தியாயம். அது வந்து மலேசிய வாத்தியம் எஸ் ஜானகி பாண்டது, இளையராஜா இசை அமைக்கல. பாட்டு மேட்டுல ஒரு பாட்டு கேட்டு அருமையான பாட்டு,
1: அருமையான பாட்டு ஐயா. நீங்களும் அருமையாக பாடுகிறீர்கள், இதை கேட்டு மகிழ்வோம். நன்றி ஐயா.
2: நன்றி.
1: தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாராசுரம் கைலாசம் ஐயா நிற்பத்தில்

0: ஒழித்து சென்ற அந்த அழகான ஒரு பாடல் கிராமத்து அத்தியாயம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழிச்சென்றது. விரும்பிய நேயர் சொந்தம், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாராசுரம் கைலாசம் ஐயா அவர்கள் உற்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேயர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: தமிழ் மொழி வளர்ச்சிக்கு இனிமைகள் பல சேர்த்து தங்களுடைய சொல் வளர்த்தால் சுந்தரமான பேச்சால் ஆற்றலின் உறைவிடமாய் அடக்கத்தின் குடியிருப்பாய் திகழ்ந்து சபரி இணைய வானொலியில் இந்த இரவு பொழுதில் பாட்டொன்று கேட்கட்டுமா எனும் சிறப்பான நிகழ்ச்சியை சிறப்பித்து உறவுகளுக்கெல்லாம் இத்தனை நேரம் விரும்பிய பாடலை கொடுத்து மகிழ்வித்து எனக்கும் விருப்ப பாடலை தரும் அன்பு அறிவிப்பாளருக்கு அன்பு கலந்த வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். கீதநேசன் ஐயா.
0: நன்றி ஐயா, நன்றி. நீங்கள் வாழ்த்துகிறீர்கள். இதையத்தான் சற்று முன்பு சொன்னோம், ஒரு நேயர் சொந்தம் போடா போடா புண்ணாக்கு என்றது என்றது வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்டு.
1: அதாவது
0: ஒரு நிமிஷம் ஐயா,
1: நேரம் ஒழித்த பாடல் இருக்கு பாத்தீங்களா சார்?
0: ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு நிமிஷம் ஐயா.
1: அதாவது இத்தனை நேரம் ஒழித்த பாடல்கள் தொடக்கத்திலிருந்தே நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் சார். நம்ம பல வானொலிகள் நம்ம கேட்கற பழக்கம் உண்டு எனக்கு. அதுலயும் வந்து எல்லா வானொலிகளையும் விட இந்த இணைய வானொலிகள்ல உங்களுடைய வானொலி அந்த பாடல் குவாலிட்டி எந்த வானொலியிலும் இல்லை சார்.
0: நன்றி, நன்றி ஐயா, நன்றி.
1: இல்லைண்ணா, எனக்கு உள்ளத்துல இருக்கதான் உதட்டோலியா வரும். அதுலயும் வந்து இந்த ஆறு மனமே ஆறு அந்த பாடல் கட்டிங்க போட்டீங்க பாத்தீங்களா, அந்த காலத்துல எவ்வளவு குவாலிட்டியா நம்ம கேட்டோமோ அதை இப்பவும் கேட்டேன் சார்.
0: நன்றி ஐயா, நெஞ்சார்ந்த.
1: அதுபோல நீங்க இந்த ஆத்துமேட்டுல இப்ப ஒழித்த பாடல் எல்லா பாடலுமே அதாவது பிரம்மாண்டமான குவாலிட்டி. அதாவது வந்து ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லும் போது அது ஒரு பாடலை ஒளிபரப்பும் போது அந்த உறவுகளுக்கு கேட்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்னா அந்த குவாலிட்டி இருக்கணும். அந்த குவாலிட்டி உங்கள்கிட்ட இருக்குது, நம்ம இணைய வானொலியிலே இருக்கு.
0: நன்றி, ரொம்ப நன்றி, மிக்க நன்றி.
1: ஆமா, எனக்கு வந்து படம் வந்து அண்ணன் ஒரு கோயில், பாடல் வந்து மல்லிகை முல்லை பொன்மொழி பிள்ளை. இதிகாசங்கள்ல கூட சொல்லாத்தத கவிப்பேரரசு கண்ணதாசன் இந்த பாடல்ல சொல்றாரு, எல்லா பாடல்லுமே சொல்லி இருக்கிறாரு. அதுலயும் வந்து சொல்றாரு பாருங்க, ரெண்டாவது அந்த முதல் மல்லிகை முல்லை அந்த அந்த லைன் முடிஞ்சு பொன்மொழி கிள்ளை அன்பு கோரில்லை புன்னை போல் இல்லைன்னு சொல்லிட்டு அதை எழுதுறாரு பாருங்க. கோதை மீனால் பூவை ஆனால் சொற்கேசன் துணையோடு ஊர் கோலம் போனார், மாலை கண்டால் கோவில் கொண்டால் மாணிக்க மூக்குத்தி ஒளி வீசி நின்றால். இது என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க பாப்பா.
0: மீண்டும் சொல்லுங்கள் ஐயா, எனக்கு தெரியவில்லை, சொல்லுங்கள்.
1: மதுரை மீனாட்சி அம்மையை குறிச்சிட்டாரு.
0: ஓ சரி சரி.
1: அதாவது ஒரு கூட சொல்ல இல்ல சார்.
0: நிச்சயமா.
1: அதாவது கோதை மீனால் நல்ல கவனிங்க, பூவை ஆனால் சொர்க்கேசன் துணையோடு ஊர்கோலம் போனால் மாலை கண்டால் கோயில் கொண்டால் மாணிக்க மூக்குத்தி ஒளி வீசி நின்றால் எங்க மதுரையில.
0: நிச்சயமா.
1: அடுத்தது பாருங்க, அந்த கம்பன்ல கூட கம்பன் கூட அவன் கவிதையில சொல்லாத வரிகளை எண்ணற்ற பாடல்கள் கம்பரை எழுதியிருக்கிறாரு. அப்படி இருந்தாலும் கூட இவர் எழுதுறாரு பாருங்க, மாலை சூடி வாழ்ந்த வேளை வனவாசம் போனாலும் பிரியாத சீதை ராம நாமம் தந்த ராகம் லவனாக குசனாக உருவான கீதம் மாமன் என்று சொல்ல ஓர் அண்ணன் இல்லை அங்கே அந்த அண்ணன் உண்டு இங்கே உங்களை போன்ற அண்ணன் அள்ளி வழங்க. பாடலை தாங்க நீங்க அள்ளி.
0: அருமை, அருமை. பாடலை அப்படியே கரைத்து குடித்திருக்கிறீர்கள் ஐயா, சிறப்பு. நன்றி, நன்றி ஐயா, மகிழ்ச்சி.
1: கரைத்து குடித்தது மட்டும் இல்லை ஐயா, இனி ஒவ்வொரு பாடல்களே அதாவது என்ன கண்ணதாசன் தான் அது சொன்னார் என்னன்னா, என்னுடைய கருத்து உங்களை குழப்பும் ஆனால் என்னுடைய கவிதை உங்களை மயக்கும், என்னுடைய கவிதையும் உங்களை மயக்கும். இப்போது பாடலை கேட்போம்.
0: நிச்சயம் கேட்போம் ஐயா, மகிழ்ச்சி.
1: நன்றி,
0: நன்றி ஐயா, நன்றி. குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் இணைந்து அழகான ஒரு பாடல், இதோ கேட்டு மகிழ்வோம்.

0: அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயாரின் விருப்பத்திற்காக மல்லிகை முல்லை என்று அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம். வணக்கங்க.
0: வணக்கம்.
1: பேசுகிறேன்.
0: வாருங்கள் ஐயா, கூறுங்கள் உங்கள் பாடல்.
1: சுமங்கலி படத்திலிருந்து மல்லிகை, என் மன்னன் மயங்கும்.
0: நிச்சயமாக மயங்கும் ஐயா பாடலை கேட்டு நன்றி.
1: குரலை தவளை விடுங்கள் ஐயா.
0: நிச்சயமாக. கரூர் தங்கநகர் சேகர் ஐயாவின் விருப்பத்திற்காக

0: மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவா என்று அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. கரூர் தங்கநகர் சேகர் ஐயா விருப்பத்திற்காக சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று. நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி பலம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 8:35. இந்த நேரத்தில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம் ஐயா, வணக்கம், வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: சேலம் மாவட்டம் மீச்சேரி சீராமணி ராஜவலகன்.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள் ஐயா, மகிழ்ச்சி இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கிறேங்க ஐயா, நீங்கள் நலங்களா?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, மகிழ்ச்சியுடன். நீங்கள் அதை நன்றிகள் கூறுங்கள் ஐயா. உங்கள் விருப்ப பாடல் என்ன படம்
1: ஐயா? ஐயா தாளாட்டு கேட்குதம்மா படத்திலிருந்து. நீண்டுக்கிட்டேன் நீட்டிக்காரன் தீர்த்து புட்டேன், நீ படிச்ச சத்தியத்தான் பார்த்து புட்டேன். அந்த படம் கொடுங்கய்யா. இன்னைக்கு வந்து எங்களுடைய குலதெய்வ கோவிலில் ஒரு சிறப்பாக நேர்த்திக்கடன் செலுத்துறோம். எங்கள் பாப்பாவுக்கு மொட்டை அடித்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றணுங்க ஐயா.
0: சிறப்பு சிறப்பு, வணங்குகிறேன் ஐயா உங்கள் குலதெய்வத்தையும். மகிழ்ச்சி, அதாவது பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இரண்டு வரி பாடி சுற்றி சென்று விடுகிறீர்கள், ஆனால் பாட்டு ஒன்று பாடட்டுமா நிகழ்ச்சியில் இணைய மாட்டிருக்கிறீர்கள். ஏன் ஐயா?
1: இது கொஞ்சம் கால சூழ்நிலை சரியா அமையா?
0: நான் விளையாட்டாக
1: சொன்னேன்,
0: நான் சும்மா சொன்னேனையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது கேட்கட்டுமா என்று பாடல் பாடுகிறீர்கள், ஆனால் பாடல் பாட வரமாட்டேன்களே என்று அதற்காக சொன்னேனையா? உங்கள் பாடல் வருகிறது. நிச்சயமா ஐயா,
1: நன்றி.
0: சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயா நிருபத்திற்காக தாளாட்டு கேட்குதம்மா என்ற திரைப்படத்திலிருந்து நேர்ந்துக்கிட்டேன்.

ஒழித்து ஓய்ந்து சென்ற அந்த பாடல் தாளாட்டு கேட்குதம்மா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அருமையான ஒரு பாடலை விரும்பிய நேர் சொந்தம், சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயாவின் விருப்பத்திற்காகத்தான் அந்த பாடல் ஒழித்து சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். சிறப்பான ஒரு பாடல் ஐயா, உங்கள் குலதெய்வ பாடலும் சிறப்பு, மகிழ்ச்சி. சபரி உணர்வு வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக கிராமத்து மின்னல் என்ற திரைப்படத்திலிருந்து நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே என்ற பாடலை விரும்பியிருக்கும் நேர் சொந்தம். அமெரிக்காவிலிருந்து விஜய் அரசுகுமார் அவர்கள் விருப்பத்திற்காக பாடல் ஒலிக்க இருக்கிறது. ஒலிக்கும் நேரம் முற்பகல் 11:13.

அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேயர் சொந்தங்களே. விரும்பிய நேயர் சொந்தம், அமெரிக்காவிலிருந்து விஜய் அரசுகுமார் அவர் நிருபத்திற்காகத்தான் பாடல் ஒலிச்சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். ஐயையோ, நேரம் தவறாக உள்ளது, அப்பொழுது வேறெங்கே இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அமெரிக்காவில் அவர்கள் ஒரு இடத்தில் இருக்கிறார்கள், பரவாயில்லை. 10:25 மீண்டும் ஒரு மணி நேரம் தாமதமாகி கொண்டு விட்டது, மன்னிக்கவும். முற்பகல் 11:13 என்று சொல்லிவிட்டேன், அதுதான் என தெரியவில்லை. அமெரிக்காவிலே இன்னும் நீங்கள் கடைக்கோடியில் இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். கடைக்கோடியாக முன்னாடி இருக்கிறீர்கள். இப்பொழுது அவர்களுக்கு முற்பகல் 10:25 நீங்கள் நேர் சொந்தங்களே. இரணில் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் பாடல் மிகவும் சிறப்பான பாடல். நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே, உண்மைதான் ஐயா. சபரி இணைய வானொலியில் இணைந்து அந்த நாளில் இருந்து என் மனசும் அங்கே தான் போய்கொண்டிருக்கிறது. அருமையான பாடல், இனிமையான ராகம். விரும்பி கேட்ட அன்பு உள்ளத்திற்கும் பாடலை கொடுத்த கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயா அவர்களுக்கும் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அமெரிக்க நேரம் இப்போது என்னவென்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஐயா. முற்பகல் 10:30 ஆகப் போகிறது ஐயா. நமக்கு விடிந்த பிறகுதான் அவர்களுக்கு விடியும், நிச்சயம் ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இதமான பாடல் கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும், விஜயகுமார் அவர்கள் விருப்ப பாடலை வழங்கிய இயக்குநருக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். உங்கள் அத்தனை நெஞ்சுகளுக்கும் நன்றி. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக ஒரு நேயர் சொந்தம், கையோடு கை சேர்க்கும் காலங்களே எந்த காலம் முயற்சி தெரியவில்லை, இந்த பாடலை வழங்குங்கள் என்று பெயர் குறிப்பிடாமல் பதிவிட்டுள்ளார்கள். இது வருகிறது.

காவிய தலைவி திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். சொந்தங்கள் விரும்பிய சொந்தம் பெயர் சொல்லவில்லை, பரவாயில்லை, பாடல் கேட்டு மகிழ்ந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். குழுவில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி. அருமையான பாடல், சிறப்பான பாடல், அருமை என்றும். அறிவழகன் ஐயா அவர்கள், பாடல் மிகவும் அருமை, பாடலில் தேன் வருகிறது ஐயா, வரும் ஐயா, வரும் வருகிறது. சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயா அவர்கள், ஐயா காவிய தலைவி திரைப்பட பாடல் அருமை, நேற்று மறைந்த சவுகார் ஜானி அம்மாவின் சொந்த தயாரிப்பு இந்த படம் என்று பாராட்டினார்கள். சிறப்பு தகவலுக்கு நன்றி ஐயா. சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயா அவர்கள், காவிய தலைவியில் 8 பாடல் இருக்கிறது, 8 முத்தான பாடல்கள் என்றும். அறிவழகன் ஐயா அவர்கள், பெண் வாழ்வில் செல்வாக்கு தன்மானமே என்ற வரியை அழகாக அனுப்பியுள்ளார். சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயா அவர்கள், வாங்க வாங்க நண்பரே, அறிவுமங்கை அவர்களே நலமா என்று நலம் விசாரிக்கிறார்கள். இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள், கையோடு கை சேர்க்கும் காலங்களே இடம்பெற்ற திரைப்படம் காவிய தலைவி என்று நினைக்கிறேன், நினைக்க தேவையில்லையே, அதுவே தான். நன்றி, வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். நன்றி ஐயா, நன்றி, நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு. சபரி வனொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 8:05.

சபரி வானொலி உறவுகள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். பண்பலையில் கேட்க காத்திருக்கும் அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு வாட்ஸ்அப் உங்களுப்பம் நிகழ்ச்சியாக இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது உங்கள் அன்பு பிரியமுள்ள ஆர்ஜே பிரியா வீரமணி. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அன்பான உறவுகள் பதிவை பார்க்கலாம். பதிவு யாரும் கொடுக்கவில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் முதல் பாடல் இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சிக்கு படம் அனுபவி ராஜா அனுபவி இந்த படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. முதல் பாடலாக பாடல் முத்துக்குளிக்க வாரீர்களா, மூச்சை அடைக்க வாரீர்களா இந்த பாடல் வரிகளில் மோகனரங்கன் பத்மாவதி சந்தோஷபுரத்திலிருந்து கேட்டிருக்காங்க, சென்னையிலிருந்து. இதோ உங்கள் விருப்ப பாடல் முதல் பாடலாக நிகழ்ச்சியில் வருகிறது. அனைவரும் இணைந்து கேட்டு ரசிப்போம். முத்தான பாடல்களை பதிவிட்டிருக்கும் அன்பு உறவுகள் அனைவரும் இணைந்து பாடல்களை கேட்டு ரசிங்கள். இதோ மோகனரங்கன் அவர்கள் விருப்பத்தில் வருகிறது முதல் பாடலாக. நேரம் 10:02, 15 வினாடிகள்.

அனுபவி ராஜா அனுபவி படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல், முதல் பாடல் நிகழ்ச்சியில் விரும்பி கேட்ட அன்பான உள்ளம், முத்து குளிக்க வாரீர்களா, மூச்சை அடைக்க வாரீர்களா, இந்த பாடல் வரிகள் தான் கேட்டோம். மோகனரங்கன் பத்மாவதி சந்தோஷபுரத்திலிருந்து கேட்டிருந்தாரு, மிக்க நன்றிகள் சார். முதல் பாடல் அருமை. நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க சிங்கர் சிவராமன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க, நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நன்றிகள் ஐயா. மோகனரங்கன் ஐயா பாடலை கேட்டு பதிவு கொடுத்துருக்காரு. பாடலை வழங்கிய தோழர் ராஜ பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி, மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள் ஐயா, அருமையான பாடல். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இனிய இரவு வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், படம் ஏழை ஜாதி, பாடல் முத்து மண்டபம், நட்ட நடுவே அன்பேவா அன்பேவா. இந்த பாடல் வரியில் செய்யார் சந்திரசேகர் அவர்கள் விருப்பத்தில்தான் இரண்டாவது பாடல் ஒலிக்கிறது. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. சபரி இணையதள வானொலியில் கேட்டு ரசிப்போம். ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடலும்.

பாடல் ஒலித்த நேரம் 10:15, 7:27 ஒலித்து சென்றது இந்த பாடல். அன்பேவா அன்பேவா என்ற பாடல் வரியில் அற்புதமான பாடல். அன்பு எல்லாரிடமே உண்மையாக இருக்க வேண்டும். அந்த அன்பு அன்பிற்கு மதிப்பு கொடுத்து வாழ்வதே ஒரு மனிதனின் சிறப்பாகும். அற்புதமான பாடல். முதல் இரண்டாவது பாடலாக கேட்டு ரசித்தோம். படம் ஏழை ஜாதி படத்திலிருந்து அந்த பாடல் ஒலித்து சென்றது. செய்யார் சந்திரசேகர் அவர்கள் விருப்பத்தி தான். காத்திருந்து பாடலை கேட்டார், மிக்க மகிழ்ச்சி. ஏன்னா நான் பார்வேட் பண்ணும்போதே நான் கேட்க ரெடியாக இருக்கிறேன்னு ஓகே கொடுத்துருக்காரு. மிக்க மகிழ்ச்சி சந்திரசேகர் ஐயா, நன்றிகள். அருமையான பாடல். பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காரு. நான் விரும்பிய பாடலை வழங்கியதற்கு நன்றி மகிழ்ச்சி. செய்யார் சந்திரசேகர் அப்படி பதிவு கொடுத்துருக்காரு, நன்றிகள். மகேஷ் மட் நாகர்கோயிலிருந்து பாடல் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் பாடல் ஒலிபரப்பாகும், நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள் ஐயா. மகேஷ் மாட் அவர்கள் பதிவு. கமல் சார் பாடிய பாடல். ஓ, நீங்கள் கேட்ட பாடலா? ஓகே சார், நன்றி. தேன்மொழி சகோதரி பதிவு போட்டு டெலிட் பண்ணியிருக்காங்க, தெரியல. ஆர்ஜே விஜய் சகோதரி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க, அருமையான பாடல்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள் சகோதரி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல், சென்னை சிங்கர் சிவராமன் ஐயா ஒரு பாடல் கேட்டிருக்காரு. அட்டகாசமான இரவு வணக்கம். சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் திரைப்படம் ஒரு கோயில் இரு தீபங்கள். இந்த படத்திலிருந்து முத்து முத்து புன்னகையே முக்கணி தோட்டம் இந்த பாடல் வரியில் வந்து கேட்டிருக்காரு. அந்த முத்து முத்து புன்னகை எப்படி இருக்கிறது என்று கேட்டு ரசிப்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரவின் மடியில் ஈரவிழிகள். வழங்கிக் கொண்டிருப்பது ஆர்ஜே பிரியா வீரமணி. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறதையா, கேட்டு ரசிக்கலாம்.

ஒலித்த பாடல் சென்னை சிங்கர் சிவராமன் ஐயா விருப்பத்தில் தான் ஒரு அருமையான பாடல். இந்த பாடலாம் நான் கேட்டதே கிடையாது. இவர் பதிவிடும் பாடல்கள் அதிகமாக நான் கேட்பதே இல்லை. ஏதோ ஒரு சில பாடல்கள் தான் கேட்ட மாதிரி மிக சிறப்பான பாடலை பதிவிடுகிறார். மிக்க நன்றிகள். ஒரு கோயில் இரு தீபங்கள் படத்தின் பெயர். முத்து முத்து புன்னகையே முக்கனி தோட்டம். இந்த பாடல் வரியில் தான் சென்னை சிங்கர் சிவராமன் ஐயா கேட்டிருந்தார். மிக்க நன்றிகள் ஐயா. அருமையான பாடல். சிங்கர் சிவராமன் ஐயா என் பாடலை வழங்கியதற்கு மிக்க நன்றி. சென்னை சிங்கர் சிவராமன் ஐயா, சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் அவர்கள் பதிவு கொடுத்துருக்காங்க. அதாவது அதில் அந்த கலர் வந்து ஒரே மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் பார்க்கும்போது வீணைகள் எல்லாமே கொடுத்துருக்காரு, இசைக்கருவிகள்லாம். நன்றிகள் ஐயா. காட்சி படம் கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றிகள். அகிலா ஸ்ரீதர் சகோதரி ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க, இணைந்திருங்கள் சகோதரி, உங்கள் பாடலும் ஒளிபரப்பாகும். ஆர்ஜே விஜய் சகோதரி வேறு லெவல்னு சொல்லியிருக்காங்க. பாடலை ரசித்து பதிவு கொடுத்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு அடுத்த பாடல் இரவின் மடியில் ஈரவிழிகள் படம் நெஞ்சில் ஓர் ஆலயம். பாடல் முத்தான முத்தல்லவோ மிதந்து வந்தது. இந்த பாடல் வரியில் பி ருக்மணி அம்மா சந்தோஷபுரம் சென்னையிலிருந்து கேட்டிருக்காங்க. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். பாடல் ஒலிக்கும் நேரம் 10:21:38 இதோ ஒலிக்கிறது அந்த பாடல், கேட்டு ரசிப்போம்.

ஒலித்த பாடல் நெஞ்சிலோர் ஆலயம் இந்த படத்திலிருந்து ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் பி ருக்மணி அம்மா சந்தோஷபுரம் சென்னையிலிருந்து கேட்டிருந்தாங்க. முத்தான முத்தல்லவோ முதிர்ந்து வந்த முத்தல்லவோ இந்த பாடல் வரியில் கேட்டிருந்தாங்க. மிக்க நன்றிகள் அம்மா. ஆர்ஜே விஜய் சகோதரி ஒரு ஸ்டிக்கர் பதிவு கொடுத்துருக்காங்க. மிக்க நன்றிகள். பாடல் அருமைன்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள் சகோதரி. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள். சந்தோஷபுரம் ருக்மணி அம்மா பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காங்க. பாடலை வழங்கி ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி அம்மா. மகேஷ் மாட் அவர்கள் ஒரு ஸ்டிக்கர் பதிவு, பாடல் சூப்பர்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வெள்ளி மணி ஓசையிலே பாடல் வேணும்னு கேட்டிருக்கீங்க. அது என்ன படம்னு உள்ளே போயிட்டு பார்க்கல நான். நீங்கள் பாடல் பதிவிடும்போது பாடல் என்ன பாடல் வரி, படத்தின் பெயரை தெளிவாக பதிவிட்டால் படிப்பதற்கு வசதியாக இருக்கும் சகோதரி. அதனால் அது என்ன படம் என்று சொல்கிறேன். உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் செல்வம் செல்லி செல்வி இவர்கள் விருப்பத்தில்தான் அடுத்த பாடல் வருகிறது. இதோ உங்கள் விருப்ப பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 10:27. வெள்ளிமணி ஓசையில் கேட்டு ரசிப்போம். இணைந்திருங்கள் சபரி வானொலியில்.

ஒலித்த பாடல் இருமலர்கள் என்ற படத்தில் அற்புதமான பாடல் வரிகள். வாலி அவர்கள் இந்த பாடலை எழுதியிருக்காரு மிக சிறப்பாக. சிவாஜி கணேசன், கே ஆர் விஜயா நடிப்பில், அதாவது இனிமையான காதல் பாடல் இது. வாலி அவர்கள் வந்து அவர் சொல்ல போனேன்னா எவ்வளோ பாடல் எழுதியிருப்பார், ஆனால் ஒரு அதில் ஒரு வித்தியாசமாக இருக்கும் அவர் எழுதுகிற பாடல் வரியில். அதை கண்டுபிடிக்கணும்னா அந்த இலக்கணம் தெரிஞ்சால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அதுபோல் எழுதுவார் வாலி அவர்கள். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் தான் இது ஒலித்து சென்றது. வெள்ளிமணி ஓசையிலே உள்ளமெனும் கோயிலிலே, வெள்ளிமணி ஓசையிலே உள்ளமெனும் கோயிலிலே வள்ளல் வரும் வேலையிலே. அந்த வரிகளை அப்படியே ஒரு யோசனை பண்ணி பாருங்கள், அதனுடைய அர்த்தங்கள் கிளியராக புரியும். நன்றி, அருமையான பாடல். செல்வி சகோதரி விருப்பத்தில் தான் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம், மிக்க நன்றிகள். தேன்மொழி சகோதரி இருமலர்கள்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றி. மோகனரங்கன் ஐயாவும் இருமலர்கள்னு சொல்லியிருக்காங்க. மகேஷ் மாட்டு இருமலர்கள் என்று சொல்லியிருக்கீங்க. மூன்று மலர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்ஜே விஜய் சகோதரி, பாடல் அருமை, வெள்ளிமணி பாடல் அழகு சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சகோதரி, நன்றிகள். மகேஷ் மாட்டு அவர்கள் கோயில் மணி கொடுத்துருக்காரு, மிக்க நன்றிகள். வெள்ளிமணி ஓசை இப்படி தான் வரும்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். மகேஷ் மாட் அவர்கள் பதிவு, பாடல் கேட்ட செல்வி அண்ணி காணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செல்வம் அண்ணன் காணோம்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக கேட்டிருப்பாருங்கன்னு நினைக்கிறேன். கேட்டாக பதிவு கொடுத்துருப்பாங்களே, கேட்டாங்களா என்னன்னு தெரியல, எதனா வேலையாக இருப்பாங்க, நன்றிகள். ஆர்ஜே விஜய் சகோதரி, நேரம் இப்போது பகல் 12 மணி, அதாவது 12 மணி அவங்க வெளிநாட்டிற்கு சென்றிருக்கிறார் சகோதரி. இப்போது அங்கு நேரம் பகல் 12 மணி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் வித்தியாசம் இருக்கும். நன்றிகள் சகோதரி, இணைந்திருங்கள், நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல், பாடல் வரி முத்துமணி மாலை என்னை தொட்டு தொட்டு தாளாட்டு, இந்த பாடலை வந்து கேட்டிருக்காரு சின்ன கவுண்டர் படத்திலிருந்து வி கண்ணன், நங்கநல்லூர் சென்னையிலிருந்து. ஐயா நிகழ்ச்சியில் இணைந்திருந்தீங்கன்னா ஒரு பதிவு கொடுங்க, உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி. இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது உங்கள் அன்பு பிரியமுள்ள ஆர்ஜே பிரியா வீரமணி. பாடல் ஒலிக்க நேரம் 10:34:48 இதோ அந்த பாடல் முத்துமணி மாலையை கேட்டு ரசிப்போம்.

ஒலித்த பாடல் சின்ன கவுண்டர் படத்திலிருந்து அருமையான பாடல், எனக்கும் பிடித்த பாடல். முத்துமணி மாலை உனை தொட்டு தொட்டு தாளாட்ட, இந்த பாடல் வரிகளில் வி கண்ணன் நங்கநல்லூர் சென்னையிலேருந்து கேட்டிருந்தார். இந்த பாடல் வந்து விஜயகாந்த் ஐயா அந்த வேட்டி சட்டையை அந்த ஒரு டவல் மேலே போட்டு அது ஒரு ஸ்டைலாக அந்த காட்சி பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டு மக்களின் உள்ளத்தை கவர்ந்தவர் கேப்டன் ஐயா இன்று நம்மிடையே இல்லை. ஒரு சூப்பரான மனிதர், மாமனிதர். அந்த படத்தில் வந்து எல்லா பாடலும் நல்லாயிருக்கும், இருந்தாலும் இந்த பாடலுக்கு ஒரு தனி ரசனை. அந்த வேட்டி சட்டையில் வந்து அந்த டவல் மேலே போட்டு அவர் ஒரு ஸ்டைலாக நடந்து போகும்போது அந்த காட்சி அருமையாக படம் பிடிக்கப்பட்டிருப்பாங்க. மிக்க நன்றிகள். மகேஷ் மாட் அவர்கள் ஒரு பதிவு, ஆர்ஜே விஜி சகோதரி அந்த டிஜிட்டல் டைம் கொடுத்ததுக்கு எடுத்து கொடுத்துருக்காரு, மிக்க நன்றிகள். செல்வி சகோதரி எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு ரொம்ப நன்றி சொல்லியிருக்காரு, சொல்லியிருக்காங்க. நன்றிகள் சகோதரி. மகேஷ் மாட் அவர்கள் பதிவு, செல்வி அண்ணி வராங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக பாடல் கேட்பாங்க, பதிவு போட்டால் கண்டிப்பாக சகோதரி கேட்டு தான் இருக்கிறாங்க. நான் நிறைய நாள் வாட்ச் பண்ணியிருக்கேன் அவங்கள, கண்டிப்பாக கேட்பார்கள். செல்வி சகோதரி மகேஷ் மாட் அவர்களுக்கு உங்கள் பாடல் 12 மணிக்கு தான் வரும்னு சொல்லியிருக்காங்க, டைம் பார்வேட் பண்ணி. நன்றிகள் மகேஷ் மாட்டு அவர்களுக்கு. வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சகோதரி, வந்துட்டோம்னு. நன்றிகள் மகேஷ் மாட் அவர்கள் பதிவு, செல்வி சகோதரிக்கு நீங்கள் 2 பாடல் கேட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அவங்க 2 பேருக்கு கேட்டிருக்காரு. செல்வி சகோதரி பாடல் கேட்டு கொண்டே இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகேஷ் மாட்டவர்களுக்கு. பாடல் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு பதிவு கொடுத்துருக்காங்க. நன்றிகள் மகேஷ் மாட்டவர்கள் பதிவு, கணவன் மனைவிக்கு ஒரு பாடல், மனைவிக்கு தனி பாடல். சூப்பர், நன்றிகள். கேட்டு ரசிங்கள், நம்ம என்ன பணமாக கொடுக்குறோம், பாடல் தானே சகோதரி, அதனால் ஒன்றும் தவறு கிடையாது. கண்டிப்பாக உங்கள் சந்தோஷம்தான், ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் ஒரு நிமிஷம் உங்களுக்கு மனசு கஷ்டமாகற மாதிரி நான் ஏதாச்சும் ஒரு பாடல் கொடுக்கலையோ இல்லை ஒரு பதிவு வந்து அதை சரியான முறையில் சொல்லலையோ அப்படின்னா காத்திருந்து அந்த பதிவை படிக்கலை, அந்த பாடலை வந்து சிறப்பாக கொடுக்கல நமக்கு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? அதனால் கண்டிப்பாக கணவன் மனைவிக்கான பாடல், ஆளுக்கு ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக கொடுப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செல்வி சகோதரி விஜி சகோதரிக்கு நன்றி அண்ணியாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள் ஆர்ஜே விஜி சகோதரி. செல்வி சகோதரிக்கு தூங்கிட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க. நன்றிகள். வேலூர் அன்பு பிரேமா அவர்கள் பதிவு, அன்பான இனிய இரவு வணக்கம். இரவின் மடியில் ஈர விழிகள் நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள், கவிமணி ஆர்ஜே வீரமணின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள் அன்பு அவர்களே. ஆர்ஜே விஜய் சகோதரி நங்கநல்லூர் கண்ணன் அவர்கள் பாடல், ஆஹா அருமை அருமைன்னு சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக அருமையான பாடல் சகோதரி. மகேஷ் மாட் அவர்கள் பதிவு, விஜய் சகோதரிக்கு நல்லா தூங்குங்க, நல்லா தூங்கு வங்கால அது ஏதோ தூங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க, நல்லா தூங்கிட்டு வாங்க. 2 பாடல் கேட்ட பின்பு தான் தூக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றிகள் செல்வி சகோதரி விஜி சகோதரிக்கு. இல்லை அண்ணியாரே, பாடல் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. செல்வி சகோதரி ஒரு காட்சி படம் ஆமான்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், பொறாமைன்னு சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றிகள் அனைவருக்கும், பதிவிட்டு காத்திருந்த அனைவருக்கும் நன்றிகள். அடுத்த பாடல் படம் பூக்காரி முத்துப்பல் சிரிப்பென்னவோ, முத்துப்பல் சிரிப்பென்னவோ அந்த பாடல் வரியில் கேட்டிருக்காங்க. விரும்பி கேட்ட அன்பு சொந்தம் தேன்மொழி முருகன் சகோதரி விருப்பத்தில் தான் பூக்காரி படத்திலிருந்து முத்துப்பெண் சிரிப்பென்னவோ இந்த பாடல் வரியில் தான் வந்து கேட்டிருக்காங்க. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி இரவின் மடியில் ஈரவழிகள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் உங்கள் விருப்பம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜே பிரியா வீரமணி. நேரம் 10:48:50 இந்த பாடல் ஒலித்து சென்றது. பூக்காரி என்ற படத்திலிருந்து முத்துப்பல் சிரிப்பென்னவோ இந்த பாடல் வரிகள் எல்லாம் தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்தில் தான் கேட்டு ரசித்தோம். நன்றிகள். ஆர்ஜே விஜய் சகோதரி பூ கொடுத்துருக்காங்க, மிக்க நன்றிகள். ஆர்ஜே விஜய் சகோதரி முத்துப்பல் சிரிப்பென்னவோ பாடல் தேன்மொழி கேட்ட பாடல் அருமை, சூப்பர்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். தேன்மொழி சகோதரி அருமையான பாடல், நான் விரும்பிய பாடலை வழங்கியதற்கு ஆர்ஜே படவேடு பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றி நன்றி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன், மிக்க நன்றிகள் சகோதரி. கவிஞர் வந்து பெண்களுக்கு அந்த வார்த்தைகள் வந்து முத்துப்பல் சிரிப்பென்னவோ அப்படின்ற வார்த்தைகள்லாம் அந்த வரியில் வர்றதெல்லாம் எல்லாத்தையுமே கவனித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் பாடல் பற்றி நிறைய விஷயத்த பேசணும்னு நினைப்பேன், ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு கருத்தை சொல்லி ஒளிபரப்ப வேண்டும் என்று தான் எனக்கு ஆசை. இருந்தாலும் நேரம் கடந்து செல்கிறது, நேர்கள் வந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இப்போ நிகழ்ச்சி கொடுத்துட்டு போகிறேன். அதனால் சீக்கிரமாக முடிக்கிறேன், அதிகமாக பேசாமல். மற்றபடியாக வேறு ஒன்றும் இல்லை, ஏன்னா ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு தனி சிறப்பு சொல்லி தான் நான் பாடல் ஒளிபரப்பு பண்ணால் அது நல்லாயிருக்கும், சிறப்பு அப்படின்னு நினைக்கிறேன். அது எந்த வகையில் சாத்தியப்படும் என்று தெரியவில்லை. இருந்தாலும் பரவாயில்லை, உங்கள் விருப்ப பாடல்களை நான் உங்கள் பதிவுகளை படித்துவிட்டு பாடல்களை ஒளிபரப்பு செய்கிறேன். தேன்மொழி சகோதரி இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றிகள். கேட்க ஆனந்தம் சூப்பர்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். தேன்மொழி சகோதரி நன்றின்னு சொல்லி மிக்க மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கீங்க. மகேஷ் மாட்டா அவர்கள் வடிவேல் காட்சி படம் 2 கொடுத்துருக்காங்க, நன்றிகள். மகேஷ் மாட்டா அவர்கள் இன்னொரு காட்சி படம் கொடுத்துருக்காரு, பாடல் சூப்பர்னு சொல்லியிருக்காரு, நன்றி. இந்த சிரிப்பு செல்வி அண்ணி அவர்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அனைவருக்கும் பதிவிட்ட அன்பு உள்ளங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு அடுத்த பாடல் முத்து நகையோ முழு நிலவோ. இந்த பாடல் வந்து 2 அன்பு உறவுகள் கேட்டிருக்காங்க, அவர்களுக்கு இந்த பாடலை வழங்கலாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் எனக்கும் ஒரு பாடல் வேணும், முத்து நகரையோ முழு நிலவோ பாடல் விருப்பம். செல்வம் அவர் விரும்பி கேட்ட பாடலும். அடுத்து அகிலா ஸ்ரீதர் இவர்கள் இதே பாடலை கேட்டிருக்காங்க, முத்து நகையோ முழு நிலவோ இதே பாடலும் கேட்டிருக்கீங்க. உங்கள் இருவருக்கும் சேர்ந்து ஒரே பாடலாக ஒளிபரப்பாகிறது, அருமையான பாடல். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அனைத்து உள்ளங்களும் நானும் இந்த பாடலை கேட்டு ரசிக்கிறேன், எனக்கும் பிடித்த பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 10:51 இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது.

ஒலித்த பாடல் சமுத்திரம் என்ற படத்திலிருந்து இரண்டு உள்ளங்களுக்காக இந்த பாடல் ஒலித்து சென்றது. இருவரும் ஒரே பாடலை படத்திலிருந்து ஒரே பாடலை கேட்டிருந்தார்கள். விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் அகிலா ஸ்ரீதர் செல்வம் இவர்கள் விருப்பத்தில்தான் அந்த பாடல் ஒலித்து சென்றது. முத்து நகரியே முழு நிலவே, அருமையான பாடல், எனக்கும் மிகவும் பிடித்த பாடல். மிக்க நன்றிகள். மகேஷ் மாட் அவர்கள் முத்து நகையை கொடுத்துருக்கார் காட்சி படமாக. முழு நிலவு வந்து சொல்லியிருக்காரு. நன்றிகள். ஆர்ஜே விஜய் சகோதரி, முத்து நகையே முழு நிலவே பாடல் இனிமே கேட்ட செல்வம் அண்ணாவுக்கு நன்றிகள் சொல்லியிருக்காங்க சகோதரி. மிக்க நன்றிகள் சகோதரி. அடுத்த பாடல் நிகழ்ச்சியில் ஆர்ஜே விஜய் சகோதரி விருப்பத்தில் தான் கேட்க போகிறோம். படம் ஆணிவேர், பாடல்

ஒழித்த பாடல் ஆர்ஜே விஜி சகோதரி விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒழித்து சென்றது. ஆணிவேர் படத்திலிருந்து முத்து முத்து தேரோட்டம், வாணிஜராம் குரலில் ஒரு அருமையான பாடல். இன்று தான் முதன்முறையாக கேட்கிறேன். வாணிஜராம் எவ்வளோ பாடல் பாடியிருக்காங்க, அந்த பாடல்லாம் வந்து கேட்காத பாடல் ஆயிரக்கணக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பாடலிலும் இது ஒரு பாடல். நன்றிகள் சகோதரி, அருமையான பாடல். அடுத்த பதிவு ஆர்ஜே விஜய் சகோதரி, எனது விருப்ப பாடலை வழங்கிய ஆர்ஜே படவேடு பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றி, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க சகோதரி. நன்றி சகோதரி, அருமையான பாடல். அருமையான பாடல்னு சொல்லியிருக்கீங்க நீங்களே. ஆமாம், சூப்பரான பாடல் சகோதரி, வாணிஜராம் குரலில். எனக்கு வாணிஜராம் குரல் என்றாலே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த சபரி வானொலியில் வந்து நேயர் வந்து இருக்கார், அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நண்பருக்கு வேலூர் அன்பு பிரேமா அவர்களுக்கு. வாணிஜராம் என்றாலே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல் அவர், எல்லா பாடலுமே பிடிச்ச பாடல். அந்த வகையில் இதுவும் ஒன்று. இந்த பாடலும் தேன்மொழி சகோதரி, முத்து முத்து தேரோட்டம், இனிமையான பாடல், வாணிஜராம் குரலில் பாடல் அருமை. பாடலை தேர்வு செய்த விஜய் அன்னைக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றிகள் சகோதரி. செல்வி சகோதரி, விஜய் சகோதரிக்கு நன்றி. அன்னியாரே, உங்கள் அண்ணன் ஸ்பீக்கர் பாக்ஸ் போட்டு பாடல் கேட்டுக்கொண்டு ரசித்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள். ஏன்னா ஸ்பீக்கர் பாக்ஸில் கேட்டால் ஆடியோ வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும் கேட்குறதுக்கு. மொபைலில் வந்து சத்தம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு மாதிரியாக இருக்கும். நன்றிகள் தேன்மொழி சகோதரி, இனிமையான இதமான பாடல்.

பாடல்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள். வேலூர் அன்பு பிரியம்மா அவர்கள் பதிவு, முத்து முத்து தேரோட்டம் வாணியம்மா பாடிய அழகான அற்புதமான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றிகள். மகேஷ் மாட்ட அவர்கள் காட்சி பாடம் கொடுத்துருக்காரு, பார்த்துக்குங்க. இதுக்கு விளக்கம் சொன்னால் டைம் ஆகிட்டே போயிடும். இது எங்கள் ஊர் முத்து முத்து தேரோட்டம், இந்த தேரோட்டத்தில் தான் இப்படி போதா சகோ, இந்த மாதிரி போனால் நிஜம் நிச்சயமாக உங்கள் ஊர் வந்து இதை பார்த்து கண்டுகளிக்க வேண்டும் என்று ஆசை. நன்றிகள். செல்வி சகோதரி தேன்மொழி சகோதரிக்கு விஜய் அண்ணியாரே அழகான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த பாடலெலாம் நல்லாலன்னு சொல்ல முடியாது, அது போன்று ஒரு அற்புதமான பாடல். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் வாணியம்மா பாடிய பாடல் தான். அன்பான இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காரு வேலூர் அன்பு பிரேமா அவர்கள். நன்றிகள். படம் பொன் நகரம், பொன் நகரம் இந்த படம் வந்து கேள்விப்பட்டதே இல்லை. இன்றைக்கி இந்த படத்தின் பெயர், இந்த படத்தில் இந்த பாடல் இருக்கிறது என்பது இன்று தான் தெரிந்து கொள்கிறேன். பாடல் முத்து ரதமே முல்லை சரமே. இந்த பாடல் வரியில் வேலூர் என்பது பெங்களூர் சென்று விட்டாரா என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் பெங்களூரில் இருக்கிறீர்களா வேலூரில் இருக்கிறீர்களா கீழே பதிவில் கொடுங்க. ஏன்னா ஏற்கனவே பெங்களூரில் பணிபுரிந்ததுனால அந்த வார்த்தை அதில் வந்து விட்டதா தெரியல. அன்பு பிரேமா அவர்கள் விருப்பத்தில் தான் அடுத்த பாடல் கேட்டு ரசிக்கிறோம். பாடல் ஒலிக்க நேரம் 11:04:26. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது, கேட்டு ரசிப்போம்.

கனிந்த மனதில் எழுந்த உறவில் காதல் உறவாடு. என்ன அழகாக எழுதியிருக்கார் கவிஞர். அருமையான காதல் வரிகளை கொண்ட பாடல், ரொம்ப சூப்பரான பாடல். நன்றிகள். பொன் நகரம் என்ற படத்திலிருந்த முத்து ரதமே முல்லைச்சரமே இந்த பாடலை வேலூர் அன்பு பிரேமா அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். நன்றிகள். அருமையான பாடல். மகேஷ் மாட் அவர்கள் யுஎஸ்ஏ, அதாவது அதர் ஸ்டேட்டு, அதர் கண்ட்ரி, அந்த ஒரு அவங்களுடைய தேசிய கொடியை காமிச்சிருக்காரு. மிக்க நன்றிகள். ஆர்ஜே விஜய் சகோதரி, ஆஹா என்ன அழகான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றிகள், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க சகோதரி. மிக்க நன்றிகள். அன்பு பிரேமா அவர்கள் பதிவு, நாங்கள் விரும்பி கேட்ட பாடலை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிய கவிமணி ஆர்ஜே வீரமணி அவர்களுக்கு அன்பு கலந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். நாங்கள் வேலூரில் தான் இருக்கிறோம், மறந்து பெங்களூர் என்று பதிவிட்டு விட்டேன். பரவாயில்லை அன்பு அவர்களே, ஏன்னா நானும் வந்து ஒரு வானொலியில் பணி புரியும் போது இந்த சபரி வானொலியில் நிகழ்ச்சி கொடுக்கும்போது அந்த வானொலியோட பெயர் வந்துவிட்டது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தவறுதல் வந்து சகஜம். அடுத்த பாடல் நிகழ்ச்சியில் இனிய இரவு வணக்கம் முடிச்சூர் பால் அவர்கள் ஒரு பாடல் விரும்பி கேட்டிருந்தார். அந்த பாடல் இன்றைய தலைப்புக்கு ஏற்றாற்போல் அந்த பாடலின் வரி இல்லை, அதனால் என்னுடைய விருப்பத்தில் அவருக்கான ஒரு பாடலை தேர்வு செய்திருக்கிறேன். அந்த பாடல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இந்த பாடல் கண்டிப்பாக பிடிக்கும் என்று நினைக்கிறேன். அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். ராஜதுரை படத்திலிருந்து மனோ கே சித்ரா பாடிய பாடல். தேவா இசையில் வந்து இந்த பாடல் ரொம்ப எனக்கு பிடிச்ச பாடல், இது யாருக்கும் பிடிக்கவில்லை என்று சொல்ல முடியாது. அது போன்ற ஒரு பாடல். பாடல் ஒலிக்க நேரம் 11:12. இதோ அந்த பாடல் வருகிறது, கேட்டு ரசிப்போம்.

ஒலித்த பாடல் ராஜதுரை படத்திலிருந்து முத்து முத்து ஆணிமுத்து தென்மதுர பாண்டிமுத்து அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். கணவன் மனைவி அதாவது ஒரு பிள்ளைக்கு என்னவெல்லாம் சொல்ல வேண்டும், எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை கவிஞர் வந்து அற்புதமாக அந்த பாடல் வரியில் சொல்லியிருப்பார். ஒரு குழந்தைக்கான ஒரு தாய் தந்தையோட என்ன ஒரு அறிவுரை என்பதை தான் இந்த பாடல் உணர்த்துகிறது. அந்த வகையில் முடிச்சூர் பாலு அவர்கள் விருப்பத்தில் இருந்தாலும் அந்த பாடல் பதிவிறக்கம் சரியில்லைன்றதுனால நான் என்னுடைய விருப்பத்தில் இந்த பாடலை ஒளிபரப்பு செய்தேன். அவருக்கும் பிடித்திருக்கும். நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அந்த பாடல் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். மிக்க நன்றிகள். வேலூர் அன்பு பிரேமா அவர்கள் பதிவு. முத்து முத்து ஆணிமுத்து பாலு சகோதரருக்கு உங்கள் தேர்வில் அருமையான அற்புதமான பாடல். நன்றிகள், வாழ்த்துக்கள். கவிமணி ஆர் ஜி வீரமணின்னு சொல்லியிருக்காரு. நன்றிகள் சகோ. செல்வி சகோதரி அன்பு பிரேமா அவர்களுக்கு அவர் பதிவுக்கு அருமையான பாடல்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த பாடல் அவர் சொன்னதுனால அந்த பாடல் ட்ராக் பண்ணி சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிகள் சகோதரி. நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் மகேஷ் மாட் நாகர்கோயிலிருந்து கேட்டிருக்காரு. அவர் விருப்பத்தில் படம் உல்லாசம் படத்திலிருந்து பாடல் முத்தே முத்தம்மா இந்த பாடல் வரியில் கமலஹாசன் பாடிய பாடல் வேண்டும்னு கேட்டிருக்கீங்க. இதோ உங்கள் விருப்ப பாடல் நிறைவு பாடலாக வருகிறது. பாடல் ஒலிக்க நேரம் 11:18 இதோ உங்கள் விருப்ப பாடல் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள்.

இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து வைத்த பாடல் உல்லாசம் படத்திலிருந்து முத்தே முத்தம்மா என்ற பாடலை தான் கேட்டு ரசித்தோம். 11:24 ஒலித்து சென்றது. மகேஷ் மாட் நாகர்கோயிலிருந்து கேட்டிருந்தார், மிக்க நன்றிகள். நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக கேட்டு ரசித்தோம். அடுத்த பதிவு செல்வி சகோதரி தூங்கிட்டாங்க, ஆளே காணவில்லை அப்படின்னு பதிவு கொடுத்துருக்காங்க. மகேஷ் அவர்கள் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரவும் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓடி வரவும் மேடைக்கு வரவும் எல்லாம் ஒன்று தான். நன்றிகள் சகோதரி. மகேஷ் மாட் அவர்கள் என் விருப்ப பாடல் தருகின்ற வீரமணி ஐயா அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றிகள் சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். உங்களுடைய சந்தோஷம்தான் எனக்கு. கண்டிப்பாக எல்லார் பாடலும் நாம் ஒளிபரப்ப வேண்டும் என்றது தான். ஏதோ நேற்று ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி விட்டேன். ஏன்னா ஒரு சில வார்த்தைகளை வந்து யாரிடம் பேசினாலும் யோசித்து தெளிவாக பேச வேண்டும், அதுதான். ஏன்னா நான் நிகழ்ச்சியில் கொடுக்கும்போது கூட ஒரு நேருக்கு ஒரு கஷ்டமாக நான் ஏதாச்சும் பண்ணிட்டேன், நான் தூங்கும்போது கூட ஐயோ அந்த நேருக்கு இந்த மாதிரி பாடல் கொடுக்கலையே, இந்த பதிவு படிக்கல, அவர் வருத்தப்பட்டு ஒரு பதிவு போட்டார் அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ளே வந்து அது ஓடிட்டே இருக்கும். அது எனக்கு சரியாக வராது. எல்லோரும் நிம்மதியாக இருக்கணும், எல்லோரும் நிம்மதியாக தூங்கணும். நம்ம வாழ்வதே கொஞ்ச நாள் தான், அதனால் வந்து சந்தோஷமாக இருப்போம் அனைவரும். அதுதான் என்னுடைய ஆசை. நீங்கள் பாடல் என்னுடைய நிகழ்ச்சியில் எத்தனை பாடல் வேண்டுமானாலும் இனிமேல் பாடல்களை பதிவிடலாம். அது 1 மணி ஆனாலும் அனைத்து நேயர்கள் விருப்ப பாடல்களை ஒளிபரப்பு செய்துவிட்டு தான் நான் செல்வேன். கண்டிப்பாக நன்றிகள். செல்வி சகோதரி வந்துவிட்டார்கள்னு பதிவு கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றிகள். தேன்மொழி சகோதரி சிறப்பு மகிழ்ச்சி கை கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒரு பதிவு உள்ளம் கனிந்த நன்றியும் சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். தேன்மொழி சகோதரி உலக நாயகன் குரலில் பாடல் அருமை, பாடல் தேர்வு சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க, நன்றி. ஆர்ஜே விஜய் சகோதரி நைஸ் தாங்கன்னு சொல்லியிருக்காங்க, மிக்க நன்றிகள் அனைவருக்கும். தேன்மொழி சகோதரி ஏதோ டைப் பண்ணிட்டுருக்காங்க, எதுன்னு தெரியல, நேரம் கடந்து விடுகிறது சகோதரி. இதுவரை என்னுடன் பயணித்த அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும், ஏன்னா தொடர்ச்சியாக வந்து ஆர்ஜே விஜய் சகோதரி வந்து இணைஞ்சிருக்காங்க, தேன்மொழி சகோதரி, மகேஷ் மாட், அதுக்கப்புறம் ஏன்னா ஒரு பெயர் விட்டால் கூட தப்பாக போயிடும், இவங்க 3 பேரும் கண்டிப்பாக என்னுடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் கேட்டு ரசித்து பதிவு கொடுத்தீங்க நேர்கள் பாடலுக்கு, மிக்க மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும். ஆர்ஜே விஜய் சகோதரி பூ கொடுத்து வழி அனுப்புகிறாங்க, நன்றின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கும் நன்றி சகோதரி, இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து பதிவு அனைத்து நேயர்களுடைய பாடல்களுக்கும் பதிவு கொடுத்து உற்சாகப்படுத்தியதற்கு அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேன்மொழி சகோதரி இன்றைய இரவின் மடியில் ஈரவிழிகள் தொடர்ந்து சிறப்பு நன்றி சகோ அப்படின்னு சொல்லியிருக்கேன், மிக்க நன்றிகள் சகோதரி. முடிந்தளவு இனிமேல் நேரத்தோடு முடிப்பதற்கான முயற்சிகளை செய்கிறேன். நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சியில் அனைவரது பாடலும் சிறப்பாக தொகுத்து வழங்கிவிட்டேன். உங்களுடைய கருத்துக்களை எண்ணங்களை தளத்தில் பதிவிடலாம். பண்பலையில் கேட்டு ரசித்த அன்பான உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, சபரி வானொலி இயக்குனர் வந்து நிகழ்ச்சியில் இன்று வரவே இல்லை, எங்கு சென்றார் என்று தெரியவில்லை, கடைசி வரைக்கும் இருப்பார் ஆனால் எங்கே இருக்காருன்னு தெரியல, நன்றிகள். மீண்டும் நாளை நல்லதோர் நிகழ்ச்சியில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜே பிரியா வீரமணி. அனைவரும் நிம்மதியாக உறங்குங்கள். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம், நன்றி.